5:43 தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அழகோடு அருள் கொஞ்சம் எனும் பாடலை கேட்கலாம். சோழமங்கலம் சகோதரிகள் குரலின்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 7ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி திங்கள் 14ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 MHz இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: நாம் படும் துன்பத்தையும் நம்முடைய மெலிவையும் தாமாகவே அறியாதவர்க்கு அவற்றை வெளிப்படுத்திவிடக் கூடாது. இவ்வாறு செய்தால் பகைவரின் செருக்கு தன்னாலேயே அழியும். குறள் எண் 877 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.
1: நோவர்க்கனுந்தது அறியார்க்கு மேவர்

நாம் படும் துன்பத்தையும் நம்முடைய மெலிவையும் தாமாகவே அறியாதவர்க்கு அவற்றை வெளிப்படுத்தி விடக்கூடாது. இவ்வாறு செய்தால் பகைவரின் செருக்கு தன்னாலேயே அழியும். குறள் எண் 877 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல்.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்

இனிதாய் இதமாய் இறை இசையோடு துவங்குவோம் இந்த இனிய காலை பொழுதினை. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் காலை வணக்கங்களுடன் இணைவது உங்கள் நான் கலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து விநாயகனே என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஹரிஹோம் என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம்.

பக்தி நேரம். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மனதினில் என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து முத்துமாரி என தொடங்கும் பாடல் கீழ் இணைந்திருக்கலாம்.

பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மங்கள ரூபினி என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கண்ணனை என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஐயப்பன் கோயில் என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது இன்பு பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ராதை வந்து நின்றால் என தொடங்கும் பாடல் கீழ் இணைந்திருக்கலாம்.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிறித்துவ பாடல்கள் தொகுப்பிலிருந்து நல்ல ஆவி என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் பக்தி நேரம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் நிறைவுப்பாடலாக இஸ்லாமியர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அல்லாஹ் என்பதும் என தொடங்கும் பாடல் கிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில்

தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனிமாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகள் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட்வெயிட் டபுள்ஸ் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இனி நேயர்கள் கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெண்மை புரட்சி பால் உற்பத்தியின் முக்கியத்துவத்தையும், நீல புரட்சி மீன் கடல் பொருட்கள் உற்பத்தி, பசுமை புரட்சி வேளாண் விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. இப்படி ஏதாவது புரட்சியெல்லாம் வந்தாத்தான் பெரிய அளவில் மாற்றம் உண்டாகுது. உலக அளவில் பால் உற்பத்தியில் கடந்த 5 ஆண்டுகளா நாம முதல் இடத்துல இருந்தாலும், நாம் உட்கொள்ளும் பாலின் அளவு ஒரு நபருக்கு 300 மில்லி மட்டுமே ஒரு நாளைக்கு. உலக பால் உற்பத்தியில 17% அளவுக்கு நமது நாட்டின் பங்கு இருக்கிறது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 500 மில்லி அரை லிட்டர் பாலை உட்கொள்ளணும். உலக அளவுல பால் உற்பத்தியில அமெரிக்காவுக்கு 2வது இடம். அங்க ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலை குடித்து உடல் உறுதியோட ஆரோக்கியமா இருக்கிறார். கறவை மாடுகள் தரும் இயற்கையான அபூர்வமான உணவு பால். இதுல லாக்டோஸ், புரதம், கொழுப்பு, உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் அதிகம் உள்ளன. பால், பாலிலிருந்து கிடைக்கிற தயிர், நெய், பசுமாட்டின் கோமியம், சாணம் இவற்றையெல்லாம் சேர்த்து கலந்து தயாரிக்கப்படும் பஞ்சகவ்யா அருமையான இடுபொருள் விவசாயத்துல சிறந்த மருந்தாவும் பயன்படுது. கிருஷ்ணமூர்த்தி சார், வளர்ந்து வரும் குழந்தைகளை முழு மனிதனாக ஆக்கும் சக்தி கொண்டது பால். கார்போஹைட்ரேட்டுகள், புரதம் சரியான அளவுல பால்ல இருக்குது. மனிதனின் பல், எலும்பு, தசை வளர்ச்சிக்கும், இரத்த நாளங்களின் செயல்பாட்டுக்கும் உதவியா இருக்குது. வயசுல சின்னவங்கள்ல இருந்து மூத்தார் வரைக்கும் அத்தனை பேரும் பால் குடிக்கணும். 6 வகையான பால் இருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல தாய்ப்பால், அப்புறம் சந்தையில் கிடைக்கும் மாட்டுப்பால், எருமைப்பால், ஆட்டுப்பால், சோயா பால், அரிசி பால் ஆகியவை அந்த 6 வகையான பால். சில சந்தர்ப்பங்கள்ல செரிமான பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கு பசும்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்ததுங்கிறாங்க. மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பாலில் மருத்துவ குணம் அதிகம்ங்கிறாங்க. காரணம், மாடுகளை விட ஆடுகள் தான் அதிகம் இலை தழைகளை, அதுவும் பச்சை இலை தழைகளை அதிகம் சாப்பிடக்கூடியது. கடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஆடுகள். நம்ம கிராமப்புற மக்கள் ஆட்டுப்பாலை அப்படியே கறந்து அப்படியே குடிப்பாங்க. மருந்தா நினைச்சு அவ்வளவு சிறப்பானது ஆட்டுப்பால். கிருஷ்ணமூர்த்தி சார், பெண்களும் கட்டாயம் பால் குடிக்கணும். நிறைய பேரு பால் குடிச்சா உடம்பு பெருசாயிடும், அதிக எடை போட்டுடும்னு குடிக்க மறுக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான கால்சியம் சத்துக்காகவாவது பால் குடிப்பது அவசியம். ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு நோய். இந்த நோய் காரணமாக பெண்கள் நல்லா நிமிர்ந்து நடக்காம சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள். அதோட கீழே குனிய முடியாம சிரமப்படுவார்கள். தன் தரையில உட்கார முடியாது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் தேவை. இது 1 லிட்டர் பால்ல இருக்கு. பசு நெய்யில கொலஸ்ட்ரால் 2-3 மில்லிகிராம் மட்டுமே இருக்கு. பால் அதிகம் குடிப்பதால் ஆண்களுக்கு நெஞ்சுவலி ஏற்படுவது 9% பெண்களுக்கு 26% குறைந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலோட தானியங்களை சேர்த்து நியூட்ரிஃபில் என்ற பால் பொருள் தயாரிக்கப்படுது. சத்து குறைவான குழந்தைகளுக்கு இதை கொடுப்பதால் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் உடல் எடையும் கூடுதான். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது பால். பால் குடிப்பது அசதி உண்டாவதை தடுக்கும். இறுக்கமான தசை நார்களும் நரம்புகளும் தளர்ச்சி அடைகின்றன. கல்லீரலில் சுரக்கும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. குடற்புண் வராமல் தடுக்கிறது. அருமையானதொரு உணவு பால். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் இல்லனாலும் 1.5 லிட்டராவது ஒவ்வொருத்தரும் குடிப்போம். உடல் ஆரோக்கியம் பேணுவோம். என்னங்கய்யா இப்படிக்கு மடல் மாணிக்கம்?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: இதுவரை நேயர்கள் கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

குட் மார்னிங் சென்னை, நேரம் சரி 7:01 ஆயிருக்கோம். ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. குட் மார்னிங் சொல்லுகிறது உங்கள் நான் கலை. அடடா, நடுவில் தூங்கலான்னு சொல்லிட்டு நல்லா நேற்று நைத்ரி சம தூக்குங்க, சரி தூங்கலான்ற மாதிரி தூங்கும் போது தான் கரெக்டாக ஒரு 12:30 மணி இருக்கும். இந்த நாய்கள்லாம் வந்து நம்மளை வேட்டையாடக்கூடிய அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருண பகவான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ண மாதிரி மழை பெய்யுது. சரி, நான் கூட நினச்சேன் காலையில் கொஞ்சம் நல்லா கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும், மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் போல, அந்த ஒரு வார்ம்த்லேயே வந்துடலான்னு பார்த்தா சூரிய பகவான் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகி சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. காலைல பார்த்தா வெயில் அடிக்குது. இந்த மாதிரி கிளைமேட் மாற்றங்கள் அப்பப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டிய அளவுக்கு என்னென்னா எல் நீனோ அப்படின்ற ஒரு நேச்சுரல் ஃபெனமெனான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதாவது வந்து நமக்கும் அதுக்கு முக்கிய காரணம் இருக்குது. ஹியூமன் மேட் எரர்ஸும் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எமிஷன்ஸ் எல்லாமே வந்து ஓசோன் லேயரில் ஓட்ட போட்டுச்சு, அது கொஞ்சம் அடையுதுன்னு சொல்கிறாங்க, திருப்பி குளோபல் வார்மிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கால மாற்றங்கள் மூலமாக வந்துடுன்னா கிளைமேட் என்ன நடக்குது அப்படின்றதே அசியூம் பண்ண முடியல. ஸோ எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதனால் கட்டாயமாக கொடை ஒன்று எடுத்துக்க, மழை வருதோ வெயில் வருதோ கொடை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி அந்த ஒரு கருத்தூசியோட வணக்கம் சரி. என்னப்பா கேள்வி கேட்குறங்க, இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இருக்குது. சமீபத்தில் ஃப்ரான்ஸில் நடைபெற்ற இந்த பாரா பேட்மிண்டன் சீரீஸ் அந்த டோர்னமெண்ட்டில் அதிக மெடல்ஸ் பெற்ற தமிழ்நாடு வீராங்கனை யார் அப்படின்றதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. எஸ், சண்டே மார்னிங் வைப்ஸில் சூப்பராக ஜாலியான ஹாலிடேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரம் ரெயின்போ நான் 1.0 டியூன் பண்ணிட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ சமீபத்தில் ஃப்ரான்ஸில் நடைபெற்ற அந்த பாரா பேட்மிண்டன் சீரீஸில் அதிக மெடல்ஸ் அடித்த தமிழ்நாடு வீராங்கனை யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா சென்னை ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டு போகிற ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவுலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கமலஹாசன், ஸ்ரேயா கோஷல், இளையராஜா உங்களுடைய காம்போவில் விருமாண்டி மூவிலேருந்து ஸ்டேட்யூன் ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.4 இங்கே ஏன் நமக்கு மெய் சமதுடுமா.

இல்லாமல் பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் ஏதாவது குழந்தைகள் இருக்காங்கன்னா கட்டாயம் போயிட்டு இந்த சொட்டு மருந்து போட்டுட்டு வந்துடணும் அப்படின்றத வந்து நீங்களும் சொல்லுங்கள். ப்ளஸ் இதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுமாப்பா அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஹெச்சி சென்டர்ஸ், அதே போல் வந்து அதிக க்ரௌட் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் வந்து என்னென்னா நம்மளுடைய அரசாங்கம் வந்து அங்கே செயல்படும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து சொட்டு மருந்துகள் கொடுக்கப்படும். ஸோ குழந்தைகள் இதை தவறாமல் பயன்படுத்திக்கணும். பேரண்ட்ஸ் மறந்துடாதீங்க. எஸ், இன்னைக்கு வணக்கம் சொல்லி என்ன ஒரு கேள்வி கேட்டதுன்னா, எஸ் அந்த பேட்மிட்டன் சீரீஸ் நடந்துச்சு இல்லையா சமீபத்தில் ஃப்ரான்ஸில், ஸோ அதில் அதிக பதக்கங்களை பெற்ற தமிழ்நாடு வீராங்கனை யார் அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டுருக்க ஸ்டேட்டஸ் பெஷின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்திருக்கு வெயில் மூவிலேருந்து, சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல், நா முத்துக்குமார், ஜி வி பிரகாஷ்குமார் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே ஏழாம் பப்பமே சமதூரமாக.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:10 ஆயிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம். சரி தான் கேட்டிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு சண்டே 28 ஜூன் மாதம் 2026. என்ன அப்படின்னா, நேஷனல் போலியோ சொட்டு மருந்து முகாம் போட்டுக்கிறாங்களா? ஸோ வீட்டில் குட்டி குழந்தைகளாக இருக்குங்க அப்படின்னா, இந்த ஜீரோலேருந்து, அதாவது பிறந்த குழந்தை இன்னைக்கு தான் பிறந்திருக்கு அப்படின்னா கூட, அதிலிருந்து ஒரு 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குதல் அப்படின்றது வந்து என்னென்னா, நம்முடைய தமிழ்நாடு அரசும் சரி தேசிய அளவிலையும் சரி அந்த சொட்டு மருந்து முகாம் நடக்க போகுது இன்னைக்கு ஃபுல்லாகவே. ஸோ நம்ம வீட்டில் குழந்தைகள்

0: فموتي وانا قولي معنا اللي إلا مسا مدولة
1: சமீபத்தில் நடைபெற்ற அந்த பாரா பேட்மிண்டன் சீரீஸ்ல அந்த டோர்னமெண்ட் வின்னர்ல அதிக மெடல் அடிச்ச தமிழ்நாடு வீராங்கனை யார் யார் அந்த அத்லீட் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து பிரஸ்டீஜியஸான, அதாவது ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுப்போம் இல்லையா, நம்மளுடைய இந்திய நாட்டில் பிரஸ்டீஜியஸான அர்ஜுனா அவார்டி வேற, அவங்க அர்ஜுனா அவார்டும் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த வீராங்கனை அப்படின்றத நீங்களும் கண்டுபிடிச்சிருங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 1.4 என்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வெனிலா கபடி குழு மூவியில் இருந்து சின்மயி, கார்த்திக், நான், முத்துக்குமார், வி செல்வ கணேஷ், அவங்களுடைய காம்போல ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 1.4 இங்கே எல்லாம் எப்பவுமே சமதூரமாக

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: Back to the show from Rainbow on 1.4. வணக்கம் சென்னை இருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சமீபத்தில் நடந்த அந்த பிரான்ஸ்ல நடைபெற்ற பாரா பேட்மிண்டன் சீரீஸ்ல அந்த டோர்னமெண்ட் வினர்ல அதிக மெடல்ஸ் பெற்ற அந்த தமிழ்நாடு வீராங்கனை யார், அந்த அத்லீட் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ இவங்களை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமா, ரிசர்ச் பண்ணலாமா பார்த்தா, இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷனல் பேராலிம்பிக்ஸ் மேட்ச்சு, அதுக்கப்புறமா பேரா பேட்மிண்டன் சீரீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மூன்று மெடல் இருக்கு இல்லையா, அந்த மெடலில் ஏதாவது ஒரு மெடல் கண்டிப்பாக எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டேலண்ட்டும் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலும் அந்த அளவுக்கு எஃபோர்ட்டும் போட்டிருக்காங்க இந்த அத்லீட்டு. கிட்டத்தட்ட அந்த சீரீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கோல்டு, சில்வரு, பிரான்ஸு நிறைய அடிச்சிருக்காங்க. பெரும் வாழ்த்துக்கள் தான் அந்த அத்லீட்டுக்கு. எஸ், யார் அந்த நபர், யார் அந்த தமிழ்நாடு வீராங்கனை அப்படின்றத நீங்களும் கண்டுபிடிச்சிங்க. ரெயின்போ நாட் 1.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் மிஷின் கீழே உங்களோட பதில் சில கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு முண்டாசுப்பட்டி மூவிலேருந்து, பிரதீப் குமார், கல்யாணி நாயர், முத்தமிழ், ஷியான் ரோல்டர் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4. இங்கே எல்லாம் பொம்மை சமந்துள்ளமா.

0: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேறு, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு

0: சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும்? ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு, கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள், ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழிவிடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார். தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே, நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோத்து போறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாராம்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவு

பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:36 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 வணக்கம் செல்லாம் கேட்டுருக்கீங்க. வணக்கம் செல்லம், இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஃப்ரான்ஸில் நடந்த அந்த பேரா பேட்மிண்டன் சீரீஸில் வின் பண்ண நிறைய பதக்கங்கள் வென்ற அந்த தமிழ்நாடு வீராங்கனை யார் அப்படின்னு தான் கேள்வியாக இருந்துச்சு. நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன், பட்டாளம் அப்துல் ஜலீல், பிஎஸ் மணிபாலு ராஜாம்பேட்டை காஞ்சிபுரத்திலிருந்து, கமலா வரதன், பாலா ஜெய்சந்தர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சைதையிலிருந்து, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், பூலோபாலயம் ஆனந்தபுருகன், கேசவன் காஞ்சிபுரத்திலிருந்து, மாலினிதேவி அருணாச்சலம், குடமாண்டப்பட்டி கே வி ஜெய்சீலன், சூளை ரீஜா மனோகரன், சபரி மனோ, சாமுனி குமரன் சாவடி, சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, பூபாலன் பாலா அவர் வந்து காலை வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க, ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டாலிருந்து, சரவணன் ஆண்டிமடத்திலிருந்து, எல்லாருமே காலை வணக்கங்கள் சொல்லிட்டு இதுதான்ப்பா சரியான பதில், எங்களுக்கு தெரியாதா, சண்டே மார்னிங்கில் வைப் பண்ணிவிட்டு எஃப்எம் ரெயின்போ டியூன் பண்ணிவிட்டு எங்களுக்கு சரியான பதில் தெரியலனா வேறு யாருக்கு தெரியும், எனக்கும் தெரியுங்க. எஸ் இப்போ தான் டியூன் பண்ணேன், காலையில் சண்டே கொஞ்சம் லேட்டாக தான்ப்பா எனக்குலாம் விடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுந்துக்க ஆரம்பிப்போம், அந்த டீயோட வாசனையும் கையில் பிஸ்கெட்டும் பிரஸ்க்கும் வச்சு தான் என்னுடைய நாட்கள் ஆரம்பிக்கும். டக்குன்னு அப்படியே எஃப்எம் ரெயின்போவும் டியூன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நடைபெற்ற ஃப்ரான்ஸில் நடைபெற்ற இந்த பேரா பேட்மிண்டன் சீரீஸில் யார் அதிக பதக்கங்களை வென்ற அந்த தமிழக வீராங்கனை யார் அப்படின்றதான் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போட்டுக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது பொல்லாதவன் மூவிலேருந்து, கார்த்திக், பாம்பே ஜெய்ஸ்ரீ, நா முத்துக்குமார், ஜி வி பிரகாஷ் குமார் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் பாப்போமே சமதுளுமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: பட் டு த ஷோ நேரம் சரி 7:45 நிமிஷம் ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 வணக்கம். சரி கேட்டுக்கீங்க, இன்றைக்கான கேள்வி, சமீபத்தில் ஃப்ரான்ஸில் நடைபெற்ற அந்த பேரா பேட்மிண்டன் வேர்ல்ட் சீரீஸில் வந்து யார் அதிக பதக்கங்களை வென்ற அந்த தமிழ்நாடு வீராங்கனை யார் அப்படின்னா கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ அவங்களை பற்றின பேக்ரவுண்ட் ரிசர்ச்லாம் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா, இவங்க விளையாட்டில் மட்டும் இல்லை படிப்புலையும் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்றத தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அங்கே ஒரு கேள்விக்குறி வரல. என்னப்பா படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கால்நடை மருத்துவராக ஆக போகிறாங்க. கால்நடை மருத்துவம் தான் அவங்க பயின்றுட்டு இருக்காங்க. ஸோ பாருங்களேன், ஸோ அந்த மெடிசன் அந்த கால்நடை மருத்துவம் அப்படின்றது ஒரு கஷ்டமான ஃபீல் தான். ஸோ படிப்புலையும் அவங்க கெட்டிக்காரியாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் விளையாட்டிலும் வந்து பல மெடல்கள் பல அவார்ட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காஞ்சிபுரத்தை சேர்ந்த யார் இந்த தமிழ்நாட்டு வீராங்கனை, சமீபத்தில் நடந்த அந்த பிரான்ஸில் நடைபெற்ற அந்த பேரா பேட்மிண்டன் வேர்ல்ட் சீரீஸில் அதிக பதக்கங்கள் வென்ற

சிறந்த அத்லீட் யார் அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. இது என்ன மாயம் மூவிலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி, நான் முத்துக்குமார் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுடுமா.

எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே

பேக் டு த ஷோ. இன்னைக்கு வணக்கம் சொல்லுங்கள். என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், சமீபத்தில் ஃப்ரான்ஸில் நடைபெற்ற அந்த பேரா பேட்மிண்டன் வேர்ல்ட் சீரீஸில் அதிக பதக்கங்கள் பெற்ற அந்த தமிழ்நாடு வீராங்கனை யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். கார்த்திக் கீதாஞ்சலி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பூபாலன் வல்லபாளையத்திலிருந்து, வீரதுரை அடையலாம்பட்டு, ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஐயப்பன் விருதுநகர்லேருந்து, நரேஷ்குமார் வைஷு தர்மபுரியிலிருந்து, மதுரை சோ சண்முகசுந்தரம் மந்திரமூர்த்தி நாகர்கோயிலிருந்து, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், திருத்தணி ராமச்சந்திரன், மணிகண்டன் தென் பொன்முடியிலிருந்து, ரேவதி ராஜன் பாபு, பிரகாஷ் டிபிஎஸ் மயிலை பட்டாபி, எல்லாமே காலை வணக்கங்கள் சொல்லிட்டு இதுதான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், பதில் செல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்லையா. சமீபத்தில் ஃப்ரான்ஸில் நடைபெற்ற இந்த பேரா பேட்மிண்டன் சர்வதேச போட்டி அந்த சீரீஸில் வந்து அதிக பதக்கங்கள் வென்ற அந்த தமிழ்நாட்டு வீராங்கனை யார் அப்படின்னா துளசி மதி முருகேசன் அப்படின்றதான் சரியான பதில். எஸ், டுவெண்ட்டிஸ் டீனேஜில் இருக்கக்கூடிய அதை டீனேஜில் தாண்டி டுவெண்ட்டிஸில் இருக்கக்கூடிய துளசிமதி முருகேசன் தான் வந்து இந்த சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட 3 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது மகளிர் ஒற்றையர் பிரிவு, மகளிர் இரட்டையர் பிரிவு, கலப்பு இரட்டையர் பிரிவு, இது எல்லாத்துலேயுமே வந்து பதக்கங்கள். மகளிர் ஒற்றையர்லையும் இரட்டையர்லையும், அதாவது சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸில் வந்து கோல்டு மெடல் ப்ளஸ் வந்து இந்த மிக்ஸ்டு டபுள்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நடந்த முன்னொரு காலத்தில் நடந்த அந்த பாராலிம்பிக்ஸ், வேர்ல்ட் சீரீஸ், இந்த பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக இவங்க மெடல் அடிச்சிடறாங்க. சோ துளசிமதி முருகேசன் அப்படின்றவங்க தான் சரியான பதில். எஸ், நம்ம தமிழ்நாட்டு வீராங்கனை துளசிமதி முருகேசன் அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இன்னும் வரப்போற நிறைய சீரீஸ் நிறைய டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக மெடல் அடிச்சுட்டு நம்ம நாட்டிற்கும் சரி நம்மளுடைய இடத்திற்கும் சரி பெரும் பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஆஹா ஓஹோ பாராட்டுகளோட சூப்பரான பாடல் வந்திருக்கு. தாண்டவ மூவிலிருந்து ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன், நா முத்துக்குமார், ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களுடைய காம்போல ஸ்டேஜ் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுமா.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை

இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

குட் மார்னிங் மக்களே, நேரம் சரி 8:03 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.5 டியூன் பண்ணிருக்கீங்க. ரஷ் ஹார் ரெயின்போ தான் கேட்க போறோம். இந்த ஒன் ஆர் சங்க்ல வந்து பேபி சாங்ஸ் எல்லாமே பயில பண்ணி வச்சிருக்கேன். ரஷ் ஹார் ரெயின்போல முதல் சாங் அள்ளி தந்த வான மூவில இருந்து சங்கர் மகாதேவன், சுஜாதா, அறிவுமதி, வித்யாசாகர் அவங்களுடைய காம்போல பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் போமே செமதுமா.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுருங்க. இப்போ பி சாங்ஸ் பயில பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. அவங்களே அடுத்த சாங் மதுரை மூவிலேருந்து உதித் நாராயணன், ஸ்ரீலேகா, பார்த்தசாரதி, யுகபாரதி, வித்யாசாகர் அவங்களுடைய காமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே ஏன் பார்ப்போம் செமதுடுமா.

சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ. நேரம் சரி 8:31 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் என்பதை கேட்டிருக்கீங்க. ரஷ் ஹார் என்போல அடுத்த சாங் பேபி சாங்கில் திருப்பாச்சி மூவிலேருந்து மாணிக்க விநாயகம், சுமங்கலி, பேர்தசு, தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்களோட காம்போல வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்மதுமா.

0: ரஷ்யா ரெயின்போவாக கேட்டிருக்கீங்க இப்போ இப்போ சாங்ஸ் அந்த வகையில். அடுத்த பாடல் சிங்கம் மூவிலேருந்து பாபா சேகல், பிரியதர்ஷினி, விவேகா, தேவிஸ்ரீ பிரசாத் அவங்களுடைய காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏனாம பூமி செமதுடுமா.
1: Everybody listen to samba bamba rumba tumba.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: Rainbow F Mutiun Kulinale Inggi en la Mesa Madule.
1: ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. ரஷ்யா ரெயின்போல அடுத்த சாங் கில்லி மூவிலிருந்து சூப்பரான பாடல். உதித் நாராயணன், சுஜாதா, யுகபாரதி, வித்யாசாகர் அவங்களுடைய காம்பல் வந்துருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலம் எஃப்எம்மி சமதுடுமா. தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும் ஷக்

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தன்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காக்கி சட்டை மூலம் ஆண்டனி தாசன், மான்சி, துர்கா, அனிதா, அனிருத் கம்பல், சுப்ரான பாடல்.

101.4 இங்க எல்லாமே தூளு. நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாயிட்டு மணி 54 நிமிஷமாக இருக்குது. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. பேபி சாங்ஸ் வரிசையில் லாஸ்ட் சாங் வேல் மூவிலேருந்து திப்பு, சுஜாதா, நா, முத்துக்குமார், யுவன், சங்கர் ராஜா அவங்களுடைய காம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் போமே செமதுடுமா.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும்

பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்கு மோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது. நான் உங்கள் அஜி விலாஸ். 9:03 ஆயாச்சே. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எப்பவும் போல இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக வந்து ரெயின்போ ராப்ல ஒரு சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னும் இல்லை, ரெஸ்ட் தான் எடுக்க போறோம். சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக குருவி திரைப்படத்துக்காக போடலாம் தேவி. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படி ஸ்டேட்யூன் மக்களே, இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே சமதுல உங்க அச்சு பெண்ணாஸ்.

9:08 ஆயாச்சு. ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. குருவி திரைப்படத்துக்காக கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. சூப்பரா சமயம் வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்குதுமா நம்ம ஷோ ரெயின்போ ராப் நிகழ்ச்சி. நல்ல நல்ல பாட்டெல்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக அடுத்த போடலாம் தீவே இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே. ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இசமது உள்ள

0: விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் வந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 9:13 ஆயாச்சே.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
0: ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்மளோட ரெயின்போ எஃப்எம் 101.4 எஸ் பேசி இருக்கிறது நான் உங்களை அஜய் வினாசினிக்கு. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவானா சண்டே அப்படிங்கறதுனால அப்படியே வந்து பேக் டு பேக் ஒரே பாட்டா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஐயன் திரைப்படத்துக்காக அடுத்த பாட்டு வருது. எஸ் ரெடியா இருங்க, இன்னைக்கு எல்லாரும் வெளியில போறதுக்காக. ஓகே கேடு ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல்லு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
2: ரெயின்போ ராப்.
3: Rainbow Rap.

ஹரிஹரன் அவர்களுடைய வாய்ஸ்ல, நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, ஹாரி ஜெயராஜ் அவர்களுடைய இசையில ஐந்திரை விடுதுகள் சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 9:20 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில எஸ் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. அண்ட் அடுத்ததாங்க மம்பட்டி ஆந்திரை படத்துக்காக போடலாம் தீவி. இந்த பட்டை கேட்டு அப்படியே டான்ஸ் ஆடி ஸ்டே டியூன் மக்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளே.

101.4 இங்க எல்லாமே தூள். தமன் ஸ்ரீவர்தனி, மேகா, ஜனனி அண்ட் ரீட்டா இவர்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல அக்கீன் தமனோட இசையில சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. மம்பட்டி ஆந்திரைபடத்துக்காக 9:25 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராப் பேசிட்டு இருக்குது. நானும் ராஜபினாஸ். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக நண்பன் திரைப்படத்துக்காக பாடலாம் தேவை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே.

0: ஹேமச்சந்திரன், முகேஷ், நாமுத்துக்குமார், ஹாரி, ஜெயராஜ் இவர்களுடைய சூப்பரான காம்போல நண்பன் திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 9:31 ஆயாச்சு.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

Rainbow Rap. Rainbow Rap. விஜய் ஆண்டனி அவர்களுடைய மேஜிக்ல, விஜய் ஆண்டனி அண்ட் ஜெயராஜ் கோபாலன் அவர்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நான் அவன் இல்லை இத்திரைப்படத்துக்காக.

9:37 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க, ரெயின்போ ராப்ல. சோ அடுத்ததாக வித்தவுட் எனி டிலே, அடுத்ததாக வந்து அறிந்து மரியாமலும் திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த சாங் கேட்டு ஸ்டே டியூன் மக்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இசமதுலே.

அனுஷ்கா அண்ட் பிரேம்ஜி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, பா விஜய் அவர்களுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில சமையான ஒரு சாங் அறிந்து மரியாமலும் திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 9:42 நிமிடம் ஆயாச்சு.

0: ரெயின்போ ராப் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ரெயின்போ ராப்ல அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் டிஷ்யும் திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கு. கேடு ஸ்டேடியோ மக்களே, ரெயின்போ FM 101.4
1: நீங்களாமே சமதுல.

101.4 இங்க எல்லாமே தூள். சுகீந்தர் சிங் அண்ட் காயத்ரி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, விஜய் ஆண்டனி அவர்களுடைய இசையில டிஷம் திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது 9:47 ஆயாச்சே. சண்டே அதுவுமா சூப்பரான சாங்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? நன்றிமா, நன்றிமா. நீங்க என்ன பாராட்டுறது எனக்கு இங்க

0: அண்ட் சோபா சேகர் இவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, அவருடைய அந்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட மியூசிக்ல, அவருடைய சிவகாசி திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் 9:53 ஆயாச்சு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: ரெயின்போ ஆப் கேட்டு இருக்கீங்க, அண்ட் ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ 1 மணி நேரம் சூப்பரா ஜாலியா சமையான சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இப்போதைய ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பி திரும்பவும் 10:30 உங்க எல்லாரும் கூட பேசியிருக்காங்க. ஓடோடி வந்து விடுவேன் நானும் வந்து ஆர்ஜே கலையும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஸ்டேட்யூனா இருங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 காதல் திரைப்படத்துக்காக போடலாம் திவே.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: நேரம் காலை 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

குட் மார்னிங் மக்களே, நேரம் சரியா 10:03 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ ஒன் 1.4 கெட் செட் கோ விளையாட போறோம். குட் மார்னிங் சொல்லிக்கிறது உங்கள் டான் கலை. எஸ் கலை வந்தாலும் கெட் செட் கோல சொல் விளையாடுதல் யாஸ். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்க போறேன். அந்த மூன்று குறிப்புகளுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும். முதல்ல கண்டுபிடிக்கிற அந்த வார்த்தை தான் அந்த கேட்டகரிஸை கண்டுபிடிக்க போவீங்க. அந்த கேட்டகரி அந்த தொடர்பு சார்ந்த வார்த்தைகள் எல்லாமே வரப்போகுது. ஸோ நீங்களும் வந்து கெட் செட் கோல நிகழ்ச்சியில் கலந்துட்டு அந்த மூன்று குறிப்பில் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவோம். நீ என்னப்பா கேள்வி கேட்குற, எங்களுக்கு தெரியாத பதிலாக அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபோனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 0944-00-38-0958-0955-54. என்னப்பா காலையில் சண்டே மார்னிங் வைப்பில் இவ்வளோ வேகமாக சொன்னால் எப்படிமா நம்பரை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 0944-00-38-0958-0955-54 அப்படின்ற நமக்கு சூப்பரான பாடம் வந்துருக்கு. யூத் மூவிலேருந்து கென் கருணாஸ் டிவி பிரகாஷ்குமார் அவங்களுக்கு காமோல ஸ்டேட் யூனிஃபார்ம் ரெயின்போ 1.4 இங்கே ஏழாம் அப்போ மிஸ் அமதுமா.

0: Lòng đi đùn. பக்கத்து ஷோ நேரம் சரியாக 10 மணி 8 நிமிஷம் ஆயிருக்கு. ரெயின்போ 1.4 கெட் செட் கோ தான் விளையாட போகிறோம் உங்கள் கூட கலை இங்கே இருக்கேன். ஸோ ஹெட் செட் கோவில் 3 குறிப்புகள் கொடுக்க போகிறேன். அதற்கான வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாருங்க அது பேசுறீங்க?
1: கண்ணன்.
0: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கேன்.

0: ரோடு தமிழ்ல
1: தமிழ் சாலை
0: சாலை. ஓகே சரியான பதில் சார். சாலை அப்படின்றது சரியான பதில். ஸோ சாலை, சாலையில் போகக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள், பார்க்கக்கூடிய இடங்கள். ஸோ இதை சார்ந்தால் இந்த கேட்டகரிஸ் ஃபுல்லாகவே வார்த்தைகள் இருக்க போது. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணும் கெட் சைட் கோரனா ஃபோரனு கடையில் பண்ணுங்க. 0449 2608 0038 2905 2055 4 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் மணிப்பாபன் கோபாலன்.
0: சேம் சூப்பராக இருக்க, நீங்கள் எப்படி
2: இருக்கீங்க?
0: உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுக்கவா? சீட்டு, நிறுத்தம், பயணம்.
2: பேருந்து.
0: சூப்பர் சார். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுக்கணுன்றதுக்காக கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஸோ நீங்களும் அந்த 3 குறிப்புகள், என்ன குறிப்புகள், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கெட் சார் கூட. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், நான் திருத்தணி தமிழந்தி பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன். உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுத்துருவா?
3: சொல்லுங்க.
0: பயணம், சுற்றுலா, சொகுசு. நீங்க சொல்றது பதில், நான் உங்களுக்கு க்ளூஸ் கொடுத்துட்டேன், நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும்.
3: பயணம், சுற்றுலாவா?
0: ஆமா, பயணம், சுற்றுலா, சொகுசு. என்ன வார்த்தையா இருக்கும்? சும்மா ட்ரை பண்ணுங்க.
3: பயணம்,
0: மகிழ்ந்து கார். ஓகே சரியான பதில், நன்றி. இவ்வளோ நேரம் டைம் எடுக்கக்கூடாது. 3 குறிப்புகள் கொடுப்ப, கரெக்டாக பதில் சொல்லிடணும். ஸோ ஃபோன் எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க. 0449 2608 0038 2905 2055 4 வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க?
4: சூப்பராக இருக்க கலைபுரம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன். ஓகே, ஸோ மார்னிங் வைப்ஸில் வந்து உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுத்துட்றேன், சரிங்களா?
4: கண்டிப்பாக.
0: எரிபொருள், இருவர், வேகம்.
4: எரிபொருள், இருவர், வேகம்.
0: ஆமா.
4: பைக் அப்படி?
0: பைக் அப்படி இல்ல, பைக் தான் சரியான பதில் தான். நன்றி, நன்றி. ரொம்ப ஈஸியான வார்த்தைகளா இருக்கு போல. குறிப்புகள் கொடுத்தவனே டக் டக் ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க நேயர்கள். இல்லப்பா, அவங்கள அறிவாளிங்களா. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
5: நான் ரதி பாலாஜி பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
5: உங்களுக்கான
0: 3 குறிப்புகள் கொடுத்துருவா? மஞ்சள், சொகுசு, வாடகை. மனிதன் இல்ல, மஞ்சள். மஞ்சள்,
5: மஞ்சள்,
0: மஞ்சள், சொகுசு, வாடகை. என்னவா இருக்கும்? யோசிச்ச வரலையே. சரி, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம், யோசிச்சுட்டே இருங்க, சரிங்களா? இல்லையே, சரி, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் ரெயின்போ. எப்படி இருக்கீங்கம்மா? சூப்பரா இருக்கேன். அருமை. உங்களுக்கான 3 குறிப்புகள் கேட்டீங்களா? சொல்லுங்க பதில்.
5: மங்களம்,
0: என்னது மங்களமா?
5: மஞ்சள் சொன்னீங்களே.
0: மஞ்சள், சொகுசு, வாடகை. நம்ம ரோட்ல பாக்குற ஒரு பொருட்கள், இல்ல இருக்கிற இடங்கள், அத சார்ந்து வார்த்தைகள், சரிங்களா? மஞ்சள், சொகுசு, வாடகை. என்ன வார்த்தையா இருக்கும்?
5: தள்ளி வண்டியா?
0: என்ன வண்டி?
5: தள்ளி போற வண்டி.
0: தள்ளி போற வண்டியா? அப்படின்னா
5: எல்லா பொருளும் போவாங்களே, அந்த தள்ளி போற.
0: ஓ, தள்ளு வண்டியா? இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த வண்டி இல்ல. சரி, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. சரி, இந்த 3 குறிப்புகள், மஞ்சள், சொகுசு, வாடகை. ஸோ உங்களுக்கு மேனஸ் தெரிஞ்சுன்னா ஃபோன் ரயில் பண்ணுங்க. 0449 2608 0038 2905 2054 அப்படிங்க. கெட் செட் கோல. எஸ் கலையம் சிட்டிங் ஹியர். உங்களுக்காக என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து அனிருத், அனந்த கிருஷ்ணன், விக்னேஷ் சிவன். அவங்களுக்கு அவங்களோட சூப்பரான பாடம் வந்து ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் மிஸ் செம்மதுமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: பட் த ஷோ எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோதா கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் சங்கில் வந்து க்ளூ கொடுத்துருந்த மூன்று குறிப்புகள் கொடுத்துருந்தேன், என்னென்ன குறிப்புனா வாடகை, மஞ்சள், சொகுசு. என்ன பதிலாக இருக்கும்? வணக்கம் ரெயின்போ.
1: காலை வணக்கம். கலை சார்.
0: காலை வணக்கம். யாரை எங்கே பேசுறீங்க?
1: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: ராயப்பேட்டை வெங்கட்.
1: ஆமாம் சார்.
0: வெங்கட் எப்படி இருக்கீங்க?
1: மூணு சக்கரம். ஃபைன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன்.
1: நீங்க வந்துட்டீங்க.
0: அப்படியா, ஓகே, வந்தது சந்தோஷம் தானே.
1: மூணு சக்கர வண்டி, ஆட்டோ.
0: ஆட்டோ, சூப்பர் சார், நன்றி, கரெக்டான பதில். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம். யாரைங்க பேசுறீங்க
2: சார்? கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக், உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்கவா?
2: சொல்லுங்க.
0: விளக்கு, நிறம், போக்குவரத்து.
2: சிக்னல்.
0: சிக்னல், சூப்பர். அந்த ஒரு செகண்ட் வெயிட்டிங்ல கொடுத்துறீங்க ஆன்சர், சூப்பர் சார். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
3: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து.
0: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து எப்படி
3: இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துறவா?
3: அதை கொடுத்தீங்களா? அது வாடகை கார் சொல்லிட்டாங்களா?
0: ஆ, சொல்லிட்டாங்க. நீங்க அதுக்குள்ள லைன் வரலையா? முடிஞ்சிருச்சு. அது அடுத்து ஒரு வார்த்தையும் போயிருச்சு. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்கறேன், சரியா?
3: சொல்லுங்க.
0: பாதுகாப்பு, ஓரம், பாதசாரி.
3: நடைபாதை.
0: சூப்பர். அந்த பாதசாரின்னு சொன்னே கட்டுன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஓகே,
3: நடைபாதை தானே.
0: ஆ, கரெக்ட், நடைபாதை, கரெக்ட். நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
4: அண்ணா நகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: மாலினி அம்மா, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் போயிடலாமா? டக்குன்னு.
4: ஆ, குடுங்க குடுங்க.
0: ஆ, ஓகே. உயர்வு, கட்டுப்பாடு, சாலை.
4: சாலை, போக்குவரத்து, போலீஸ்.
0: ஒரே ஒரு வார்த்தை தான் ஆன்சர். நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்துடுறீங்க. கலெக்டிவா ஒரு நாலஞ்சு வார்த்தையை வச்சுக்க ஆன்சர்னு. இல்ல, உயர்வு, இல்ல இல்ல, உயர்வு, கட்டுப்பாடு, சாலை. யோசிச்சு பாருங்க.
4: உயர்வு, கட்டுப்பாடு,
0: சாலை.
4: சாலை. டிராபிக் போலீஸ் தான் நினைச்சேன்னா.
0: இல்லையே.
4: இல்லையா?
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரியான பதில் பாப்போம். சரி,
4: நன்றி.
0: நன்றிமா. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
5: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா
0: சார்? அருமையா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கேட்டீங்களா?
5: சொல்லுங்க சார்.
0: உயர்வு, கட்டுப்பாடு, சாலை.
5: உயர்வு,
0: கட்டுப்பாடு, சாலை.
5: சாலை தானே சார்?
0: என்னது?
5: சாலை தான் என்ன சொன்னீங்க
0: சார்? சாலை, சாலை.
5: சாலை தானே சார்?
0: உயர்வு, கட்டுப்பாடு, ரோடு, சாலை. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன என்ன பதில்?
5: அதாவது பயணம்.
0: இல்லையே, பயணம் இல்லையே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
6: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
6: கணபதி சார்.
0: கணபதி, மூன்று குறிப்புகள் கேட்டீங்களா?
6: கேட்டேன்
0: சார். என்ன பதில்?
6: சிக்னல்.
0: சிக்னல் முடிஞ்சு போச்சு எப்பயோ. இப்போ நான் அடுத்த மூன்று குறிப்புகள் கொடுக்குறேன். உயர்வு, கட்டுப்பாடு, சாலை.
6: உயர்வு, கட்டுப்பாடு, சாலை. காவல்துறை.
0: இல்லையே.
6: அப்போ ரோடு மார்க் போடுறாங்களே.
0: ஆ, ரோட்ல, ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அது என்ன விஷயம் சொல்லுங்க?
6: ஸ்பீடு பிரேக்.
0: ஆ, ஸ்பீடு பிரேக். தமிழ்ல?
6: தமிழ்ல
0: வணக்கம் ரெயின்போ.
7: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம், மணிநகரம், சோ சண்முக சுந்தரம்.
0: சோ சண்முக சுந்தரம், உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா? ஓகே. இணைப்பு, உயர்வு, கட்டுமானம்.
7: இணைப்பு, உயர்வு, கட்டுமானம். ஆமா,
0: பிரிட்ஜ், பாலம். சரியான பதில் சார், நன்றி. டக்குன்னு வந்து டக்கு நடிச்சு சார். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறேன் பத்மாவதிமா. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்கவா? பயணிகள், பயணம், காத்திருப்பு.

0: காத்திருப்பு.
1: பயணிகள், பயணம், காத்திருப்பு. ஊர் பயணம், அதுதான் நானும் பயணம் சொல்லிட்டேன்ல, அது எங்க ஊர் பயணம் வரும். பயணம், பயணிகள், காத்திருப்பு. தெரியலையா?
0: பஸ் ஸ்டாண்ட் சார்.
1: பஸ் ஸ்டாண்டா? ஓகே, உங்களுக்காக கொடுத்துடலாம். சரி, சரியான ஆன்சர் தான். சரிங்களா? நிறுத்தம், பேருந்து நிறுத்தம், ரயில் நிறுத்தம், எல்லாமே பயணிகள் அங்கே வந்து காத்திருப்பாங்க இல்லையா, ஸோ நிறுத்தம் அப்படின்னா சரியான பதில். நன்றிம்மா. எஸ், கெட் செட் கோல, நீங்களும் விளையாடலாம். எஸ் உங்களுக்கான அந்த ப்ரோட்டோகால் தெரியும் இல்லையா? ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள் 0449 8686038 2952 204 நம்பருக்கு. சூப்பரான பாடம் வந்திருக்கு தலைவன் தலைவி மூவிலிருந்து, பிரதீப் குமார், தி விவேக், சந்தோஷ் நாராயணன் காம்போல. ஸ்டேஜ் எஃப்எம் ரெயின்போ 101.4. நீங்கள் அப்போ மிஸ் பண்ணுமா?

0: போயிட்டு வந்து
1: என்ன சொல்ற?
0: ஆமா, காலையில எழுந்தோனே போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சு சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: பேக் டு ஷோ ஃப்ரம் ரெயின்போ ஒன் ஆட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கெட் செட் கோதா விளையாட்டுக்கும் சொல் விளையாட்டில் மூன்று குறிப்புகள் அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்றத நீங்களும் ஃபோன் பண்ணி டெல் பண்ணி பேசலாம்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நீ யாருன்னு பார்த்தா வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாரைங்க பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: அடையாளப்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: ஆசீர்வாதம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி.
1: அருமை,
0: ரொம்ப நன்றி.
1: உங்களுக்கு
0: ரொம்ப நன்றி. ரெயின் ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
1: கம்மி பண்ணிட்டேன்
0: சார். கம்மி பண்ணிட்டீங்களா? ஆ சரி. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்கவா?
1: ஆ சொல்லுங்க சார்.
0: சரி. கனவு, கட்டடம், வசிப்பு.
1: சொல்லுங்க சார்.
0: கனவு, கட்டடம்,
1: ஒன்று கொடுங்களேன் சார் கொஞ்சம்.
0: கனவு, கட்டடம், வசிப்பு. இன்னும் க்ளூ கொடுக்கவா? குடும்பம். இத்தனை க்ளூ கொடுத்துருக்கேன், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலையா? சரி சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு
1: கொடுக்கலாம்.
0: ஓகே சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார். வணக்கம் தமிழ் ராஜசேகர் சார். சொல்லுங்க சார்.
0: ராஜசேகர் சார், அந்த மூன்று குறிப்புகள் கேட்டிங்களா?
2: இல்ல சார், கேட்கல சார். லைன் ட்ரை பண்ணிருந்தேன்.
0: கனவு,
2: கட்டடம்,
0: வசிப்பு.
2: வசிப்பு
0: என்ன வார்த்தையா இருக்கும்?
2: கனவு, கட்டடம், வசிப்பு.
0: ஆமா, இப்போ ரோடு சார்ந்த இடங்கள் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வேற கேட்டகரி ஆரம்பிக்குது. அதுக்குள்ள பதில் சொல்லிட்டாங்க இல்லையா? கனவு, கட்டிடம், வசிப்பு.
2: வீடு சார்.
0: வீடு. சூப்பர். உங்களுக்கு இன்னொரு குழு குடுக்கலாம் நினைச்சு அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க. வீடு சரியான. எஸ் இது போன்ற கட்டிடம் சார்ந்த வார்த்தைகள் தான் வந்தனா இப்போ இந்த கேட்டகரிஸில் இருக்க போது. ஸோ வீடு அந்த மாதிரி என்னென்ன கட்டடம் சார்ந்த வார்த்தைகளாக இருக்கும்னு யோசிக்கிட்டே இருங்க. ஸோ அதற்கான மூன்று குறிப்புகள் நான் கொடுக்க போகிறேன். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
3: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
3: இது ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்குது.

0: வீட்டுக்குள்ளார உட்காந்து பசங்களை வச்சு விளையாடுறதுக்கு இது நல்ல உதவியா இருக்குது.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்கவா?
0: சொல்லுங்க சார்.
1: விற்பனை, வாங்குதல், பொருட்கள்.
0: காய்கறி கடையா?
1: சரி, திருப்பி நான் சொல்ற குறிப்புகள் கரெக்டா பதில் சொல்லுங்க. விற்பனை,
0: சொல்லுங்க.
1: விற்பனை, வாங்குதல், பொருட்கள்.
0: சாலையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே?
1: சாலையில நடக்கிற விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து என்னன்னா, அந்த கட்டடங்கள் இருக்கும் இல்லையா, பில்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா, சோ ஒவ்வொரு ஒரு பில்டிங் வச்சுக்கலாமே, அதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருப்போம்ல, நம்ம எந்தெந்த இடங்கள் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி. சோ அது அது என்ன இடம் அப்படின்றதுதான். வியாபார தளம், கடை தான் கரெக்டான பதில். நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: சென்னை நூம்பலிருந்து ஹேமா சார்.
1: ஹேமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. சரி, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா? பட்டம், வளாகம், நினைவுகள்.
2: பட்டம், வளா, யூனிவர்சிட்டியா சார்?
1: திருப்பி நல்லா, இல்ல திருப்பி நல்லா யோசிங்க. பட்டம், வளாகம், நினைவுகள்.
2: பட்டம், வளாகம், நினைவுகள்.
1: அது யூனிவர்சிட்டினா பெருசா போயிருச்சு இல்ல, கொஞ்சம் சிறுசா?
2: பள்ளி, பள்ளியா சார்?
1: கொஞ்சம் பெருசா. இப்படி சிறுசு பெருசு விளையாட வச்சிட்டீங்க நீங்க என் கூட.
2: கான்வகேஷன் கொடுப்பாங்களே தானே?
1: கான்வகேஷன் தான் யூனிவர்சிட்டியில கொடுப்பாங்க இல்லீங்களே. கிட்ட வந்தீங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க. சரி, அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: பள்ளி கூடம் கரெக்டா
1: இல்லையே?
2: வளாகம் என்ன சொன்னீங்க? பட்டம்,
1: என்ன விட மாட்டீங்க. வளாகம், நினைவுகள், பட்டம்.
2: பட்டம், வளாகம், நினைவுகள் வரல சார்.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் ரெயின்போ. பட்டம், வளாகம், நினைவுகள், இந்த மூன்று குறிப்புகளுக்கு என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்றதுதான். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார், நான் வந்து தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: தேவராஜ், எப்படி இருக்கீங்க?
3: காலேஜ் நல்லா இருக்கு சார். காலேஜ்,
1: காலேஜா, கல்லூரி, அப்படிதான் சரியான பதிலா?
3: கல்லூரி, ஆமா சார், இதான் சரியான பதில்.
1: சூப்பர் சார், நன்றி, கரெக்டான பதில், நன்றி. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க
4: சார்? கள்ளக்குறிச்சில இருந்து ராஜேஷ் பேசுறேன் சார்.
1: ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா? மாணவர், வகுப்பு, கல்வி. படம் பேர் இல்ல, இந்த மூன்று குறிப்புகளை வச்சு ஒரு வார்த்தை இருக்கும் சரிங்களா. கட்டிடம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, என்ன வார்த்தையா இருக்கும்? கல்வி, வகுப்பு, மாணவர்கள். என்ன ஒரு வார்த்தையா இருக்கும் சரிங்களா? சரி, பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. ஓகே, எளிமையான குறிப்புகள், மாணவர், கல்வி, வகுப்பு, என்ன வார்த்தையாக இருக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஃபோன் கால் பண்ணுங்க 0498-0003-8295-2-0954 அப்படின்ற நம்பருக்கு. சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. காந்தாரா மூவிலேருந்து கேஎஸ் ஹரிசங்கர், சின்மயி, மதன் கார்கி, அஜனீஷ் லோக்நாத் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுடமா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே தோளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: கெட் செட் கோ கோ.

0: மற்ற விஷயம் நேரம் சரியாக 10:42 இருக்கும். ரெயின்போ 101.4 கெட் செட் கோ சோல் விளையாடு தான் 3 குறிப்புகள் என்ன வார்த்தை அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க நேயர்கள். செம அறிவாளிங்க எல்லாருமே. காலையில் சண்டே எதுவும் மார்னிங் வைப் வீக்கெண்ட் வைப்ஸோட அந்த குறிப்புகள் கொடுத்தவன் டக் டக்குனு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது எனக்கு தான் பதப்பதைப்பாக இருக்குது. அடுத்தது நான் உருவாக்கணுமே வார்த்தைகள் அப்படின்றது. சரி, அடுத்த நேயர் யார் பார்த்துக்கலாம்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், யாரும் இங்கே பேசுகிறீங்க? ரேடியோ வாலியம் கம்மி பண்ணுங்க.
1: ராஜேஸ்வரி.

0: எப்படி இருக்கீங்க?
1: ஆமாம், நல்லா இருக்கேன் சார்.
0: சரி, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
1: ஆ, சொல்லுங்கள் சார்.
0: சரி, நோயாளி, மருந்து, சிகிச்சை.
1: என்ன சார் சொல்லுங்கள்?
0: நோயாளி, மருந்து, சிகிச்சை.
1: ஹாஸ்பிட்டல் சார்.
0: ஹாஸ்பிட்டலு? என்ன தமிழில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு?
1: மருத்துவமா சார்?
0: அதாவது குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே.
1: ஆ,
0: சூப்பர். குடும்பத்தில் ஒன்று கூட்டு முயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூட்டு முயற்சி தான் இங்கே நடக்குது. நன்றி, கரெக்டான பதில். மருத்துவமனையோட தான் சரியான பதில். அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
2: நான் அரக்கோணம் பக்கத்தில் மேல் பக்கத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறேன் சார்.
0: பாண்டரங்கன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: அருமையா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
2: ஆ, சொல்லுங்க சார்.
0: ஓய்வு, அமைதி, நடத்தல்.
2: வாக்கிங் சார்.
0: அதுதான் நடத்தல் சொல்லிட்டல, நடை அப்படின்னு சொல்லிட்டேன்ல. ஓய்வு, அமைதி, நடை, இல்ல நடத்தல். என்ன பதில்? ஓய்வு, ஓய்வு. எனக்கே கோடிக்குது. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. கண்டுபிடிச்சிங்களா
2: சார்? சொல்லுங்க சார்.
0: இப்போதான் கேட்கணுமா? நடத்தல், நடை, ஓய்வு, அமைதி.
2: அமைதி.
0: ரொம்ப கஷ்டமான வார்த்தையை கேட்டுட்டும் போல. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார். நன்றி, வணக்கம். ரெயின்போ. காஞ்சிபுரத்துலேருந்து யார் பேசுறீங்க?
3: பூங்கோதை சார்.
0: பூங்கோதைமா, எப்படி இருக்கீங்க?
3: ஆ, நல்லா இருக்கேன்.
0: அருமை. அந்த மூன்று வார்த்தைகள் கேட்டிங்களா, குறிப்புகள்?
3: நடைப்பயிற்சி சார்.
0: நடைப்பயிற்சி, அதான் நடை, நடத்தல். நானே சொல்லிட்டேன் இல்லையா, நடத்தல், ஓய்வு, அமைதி.
3: நடத்தல், ஓய்வு, அமைதி. நடத்தல், ஓய்வு,
0: அமைதி. இது ஒரு இடம் கூட வச்சுக்கலாமே.
3: ஒரு எது சார்ந்த இடமா இருக்கும் சார்?
0: புரியல,
3: எது சார்ந்த இடமா இருக்கும் சார்?
0: அதான் ஓய்வு எடுக்கிற மாதிரி அமைதியா ரிலாக்ஸ்டா நடக்கலாம், நடைப்பயணம் செய்யலாம். இவ்வளோ எக்ஸ்ட்ரா க்ளூ கொடுக்க கேட்குறீங்க பார்த்தீங்களா? கரெக்டு தான்மா. பூங்கா. நன்றி, வணக்கம். ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
4: வண்டலூர் கோபாலன் சார். நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? புரியல.
4: சொல்லுங்க சார்.
0: சரி, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
4: சொல்லுங்க சார்.
0: மணி, வழிபாடு, அன்னதானம்.
4: சொல்லுங்க சார்.
0: மணி, வழிபாடு, அன்னதானம்.
4: இது கோவில் வருமா சார்? கோவில்.
0: கோவில் வருமா? கோவிலா?
4: அதான் சார், கோவிலா. கோவில் தான்.
0: என்ன கேள்வி கேட்குறீங்க, எனக்கு பதில் சொல்லுங்க.
4: அதான் சார், கோவில் தான் நினைக்கிறேன் சார்.
0: கோவில் தான் நினைக்கிறீங்க? ஆ, கோவில் தான் சரியான பதில். நன்றி, வணக்கம். ரெயின்போ.
5: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
5: கொடுத்துடலாம்.
0: பணம், கணக்கு,
5: ஓகே,
0: சேமிப்பு.
5: பணம்,
0: கணக்கு, சேமிப்பு.
5: கணக்கு புத்தகம்.
0: கட்டடம் சார்ந்த வார்த்தைகள் சொல்ற கணக்கு புத்தகம் சொல்லிட்டீங்களா நீங்க? பணம், கணக்கு, சேமிப்பு. இது ஒரு கட்டடம் சார்ந்த வார்த்தை. என்ன கட்டடமா இருக்கும்?
5: வீடு.
0: ஒரு அமைதி. வீடு தான் முதல் வார்த்தையா இருந்துச்சு. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்களா? நன்றிமா. வணக்கம். ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
6: தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: தேவிகாமா, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கேட்டிங்களா?
6: இல்லைங்களே, நான் கேட்கல. லைன் குடிச்சிட்டு இருந்தேன்.
0: அப்படிங்களா? புடிச்சிட்டீங்க. இப்ப லைனா, நான் மூன்று குறிப்புகள் கொடுக்குறேன், வார்த்தை சொல்லுங்க. சரிங்களா? பணம், கணக்கு, சேமிப்பு.
6: பேங்க்.
0: பேங்க், சூப்பர். தமிழ்ல?
6: வங்கி. வங்கி.
0: அருமை, கரெக்டான பதில்மா. நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
7: தர்மபுரி அருண்.
0: தர்மபுரி அருண், எப்படி இருக்கீங்க?
7: நலங்க சார், நீங்க?
0: சூப்பரா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
7: சொல்லுங்க.
0: தொலைதூரம், முத்திரை, அஞ்சல்.
7: தொலைதூரம்,
0: தொலைதூரம், முத்திரை, அஞ்சல்.
7: போஸ்ட்.
0: போஸ்ட், அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க?
7: அஞ்சலகம்.
0: அஞ்சலகம். தபால் சொல்லாமா?
7: தபால். ஆ, தபால்.
0: தபால். நானே ஆன்சர் சொல்லணும் இல்லைங்களா? ஓகே சார்.
7: இன்னொரு பேர் சொல்லிட்டீங்க, தபால்.
0: ஓகே சார், நன்றி. எஸ், இன்னைக்கு கெட் செட் கோல வந்து மூன்று குறிப்புகள் கொடுத்துருந்தேன். எல்லா நேயர்களுமே டக் டக் டக்னு ஆன்சர் சொல்லிட்டாங்க. நான்

உங்களை பதட்டப்படுத்துறதுனால மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக்கிறதே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே செம்ம ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டு ப்ரெஷர் போட்டு அடுத்த ஷோவில் வந்து நிறைய வார்த்தைகள் எடுக்கணும் போல். ஸோ இதுவும் ஒரு நாள் என்பதற்கும் இதுதான் அந்த ஒரு நாள் என்பதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நான் கலை சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ஆண் பாவம் பொல்லாதது மூவிலேருந்து லக்ஷ்மிகாந்த், விக்னேஷ், ராமகிருஷ்ணா, சித்து, குமார் அவங்களுக்கும் போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏழாம் செம்மதுமா.

0: हम ऐसी सारी बातों पर जरूर गंभीरता से सोचेंगे और देशहित में कदम भी उठाएंगे। साथियों, हमारे देश की सबसे बड़ी शक्ति हमारे देश के लोग हैं। देश के अलग अलग हिस्सों में हो रहे छोटे बड़े प्रयास हमें बहुत कुछ सिखाते हैं। ये प्रयास बताते हैं कि जब मन में संकल्प हो और समाज का साथ मिले तो कोई भी बड़ा बदलाव लाया जा सकता है। आप अपने आसपास हो रहे ऐसे प्रयासों के बारे में मुझे जरूर लिखते रहिए, अपने विचार और अपने सुझाव भेजते रहिए। हो सकता है आपके आसपास की कोई छोटी सी पहल पूरे देश के लिए प्रेरणा बन जाए। अगले महीने हम फिर मिलेंगे, देशवासियों के कुछ नए प्रयासों की चर्चा करेंगे। तब तक आप अपना और अपने परिवार का ध्यान रखिए, और हाँ, जल संचय तो करना ही करना है, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। कैच द रेन, ये अभियान जरा भी ढीला नहीं होने देना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை

தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை டிஆர்டிஓவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிகளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராம

இலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1 லட்சம் ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது.

தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாகச் செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி, நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம், ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்தில்

உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின்
மேலும் ஒரு சிறப்பம்சம்

குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டு

0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கிவிடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கிவிடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 12:03:45. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று

நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினைப் பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினைப் பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

இன்றைக்கி நாம் இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய வேலைகள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செய்வாங்க, சிலர் வந்து ரொம்ப சிக்கனமாக செய்வாங்க. இவங்களை மாதிரி இவ்வளோ சிக்கனமாக நான் யாரையுமே பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு வந்து நாம் அப்படியே மெய் மறந்து போகிற அளவுக்கு சில பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம் இல்லையா. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். இந்த அளவுக்கு சிக்கனமாக இவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு, எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம், இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நீர் அந்த தண்ணியை வந்து ரொம்ப அளவாக தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துறவங்க,

0: பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-5-5-4. வெளியூர் நேயர்களா இருந்தா 0-44 அப்படிங்கிற எண்ணம் முன்னாடி போயிட்டு கால் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம் பேசுவதற்கு முன்பு.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் Dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
0: நேரம் 12:11 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியா, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இவ்வளவு சிக்கனமா இருக்க முடியுமா என்று உங்களை ஆச்சரியப்பட வைத்த ஒரு நபர். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கலா மேடம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா
0: இருக்கேன் மேடம். சொல்லுங்க. நன்றிமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
6: பெருமாள்பட்டில ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
6: என் மகள் சிக்கனும் கத்துக்கணும்.
0: எந்த விஷயத்துலமா?
6: ரொம்ப சத்தம் போடுவா, சமையலுக்கு எண்ணெய் அதிகமா யூஸ் பண்ண கூடாது, அப்புறம் சாதம் பார்த்து வடிக்கணும், அரிசி வீண் பண்ணாதீங்க,
0: ஓ
6: கரண்ட் மிச்சம் பண்ணுங்க, எல்லாத்திலும் ரொம்ப கண்டிஷன்மா.
0: சரி, என்ன பண்றாங்க உங்க மகள்?
6: ஆமா, கரண்ட் எல்லாம் ரொம்ப பண்ண கூடாது, ஆஃப் பண்ணி போடுங்க.
0: இல்ல இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்க பொண்ணு?
6: அவ இதுல பிரேட் இதுல ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க.
0: சரி சரி சரி, ரொம்ப அழகு இல்லையா? மகள்கள் கற்றுக் கொடுத்து தாய்மார்கள் அதை பயன்படுத்துறது அப்படிங்கறது வந்து அது ஒரு தனி ஒரு கலை தான் இல்லையா? நாம சொல்லி கொடுத்து பிள்ளைங்க செய்யறது அப்படிங்கறது வேற, பிள்ளைங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கிறது அப்படிங்கறது வேற தானே. வணக்கம் விழையின் போய், யாரு இங்க இருந்து?
7: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க.
7: சொல்லணும்னா என்னவே சொல்லிக்கலாமா? சமைக்கிறது வந்து எங்க மாமியார்கிட்டதான் நான் பயிற்சி
0: எடுத்துக்கிட்டீங்க.
7: சென்னைக்கு வந்ததால கிராமத்திலே இருந்து ரொம்ப அப்ப எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்துல ரொம்ப சிக்கனம் செய்யணும், மீஞ்சு போயிட்டதுன்னா அவ்வளவு படுபயங்கரமா அவங்களுக்கு கோபம் வந்துடும் எங்க மாமியாருக்கு. அதனாலயே பயந்து பயந்துகிட்டு நம்மளுக்கு இல்லாட்டியும் பரவாயில்லன்னு அதே செஞ்சு செய்யணும்னாலும் அந்த நீங்க சொல்றப்பல ஒரு அடுக்குன்னு ஒரு கிண்ணம் வச்சிருப்போங்க, அந்த கிண்ணத்துல வைக்கணும், 10 பேருக்கு வைக்கணும்னாலும் அதுக்கு தகுந்தாப்புல. அது மாதிரி வேஸ்டா லைட் எரியக்கூடாது, இந்த ஃபேன் ஓடக்கூடாது, அதெல்லாம் டக்கு டக்குன்னு நிறுத்திடுவேன். தண்ணி ஒரு இந்த தண்ணி பஞ்சத்துல அடிபட்டத்தால ஒரு பாத்திரத்துல தவளையில தண்ணி இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் ஊத்தி வச்சுட்டு ஒரு தமிழர்ல கூட ஊத்தி
0: வீட்டுல திட்டு வாங்கினது இல்லையா? இது இல்ல, வீட்டுல திட்டெல்லாம் வாங்கினது இல்லையா? இதுக்காக மாமியார் கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டீங்க இல்லையா?
7: சிக்கனங்கிறது சின்ன வயசுலவே எங்க அண்ணன் சம்சாரம் வந்து வெங்காயம் எடுத்து வச்சு உரிக்க சொல்லுவாங்க. அப்பவே என்ன பண்ணுவோம், 4 வெங்காயத்தை அந்த வெங்காய பத்திரத்துல போட்டுக்கிட்டு மிச்சத்தை தான் உரிச்சு வைப்பேன். தேங்காய் திருவ சொன்னாங்கன்னா பாதிதான் திருவி கொடுப்பேன், அது வரட்டி எல்லாம் மேல இருந்து எடுத்து கொடுக்கணும். என்ன ஏசி எடுக்க சொன்னாங்கன்னா 4-5 விறகு எடுத்து போடுங்கன்னா 2-2 விறகு தான் எடுத்து போடும், அது இதுல சமைங்க போதும் அப்படிமா. அது என்ன சின்ன வயசுல இருந்து சிக்கனம், இங்க வந்து மாற்றினது அதை விட பெரிய இடத்துல மாட்டி சிக்கனமா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி
0: கொடுத்தது. உண்மைதாமா, அந்த சூழல் நம்மள அதுக்கேத்த மாதிரி மாத்தணும் இல்லையா? எஸ், நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு சிக்கனமா உங்களால இருக்க முடியுமா அப்படின்னு வந்து நாம ஒருவரை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு நபர் யார், அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து?
8: வணக்கம் மேம், என்னூர் வாசுகி.
0: வாசுகிம்மா, சொல்லுங்கம்மா.
8: எப்படி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.

0: நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, இவ்வளவு சிக்கனமா ஒருவரால இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க கண்டு வியந்த ஒரு நபர் யார்?
1: எனக்கு எங்க அம்மா கிட்ட இருந்துதான் எல்லா விஷயமே நான் கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்டதை என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா என்ன விட என் பொண்ணு ரொம்ப பிரில்லியண்டா இருக்கா.
0: அவ்வளவுதானங்க பெருமை இல்லையா? இல்லையா,
1: அவன் என் பொண்ணுகிட்ட நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுத்ததை விட அவள்கிட்ட நான் நிறைய
0: கத்துக்கிறீங்க. அழகா, ரொம்ப அழகுமா. தொடர்ந்து நாம பேசுவோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஹரிஹரன் குரலில், பழனி பாரதியின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் அவள் வருவாள் திரைப்படத்திற்காக கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 12:20 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இவ்வளவு சிக்கனமாக இருக்க முடியுமா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்பட வைத்த ஒரு நபர் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மகளிரெல்லாம் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986-00-38 இல்லைனா 2952-05-54. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற ஒரு இணைப்பு என்ன முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ரேகா தான் வந்துட்டேன், சொல்லுங்க. நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா.
1: எனக்கு வந்து இந்த அம்மா தான்மா. அந்த நாள் எல்லாம் பிரிட்ஜ் கிடையாது இல்ல?
0: ஆமா,
1: பெரிய வாழைக்காய் அனுப்பினு வச்சுக்கா, பாரி வாழைக்காயா தண்ணியில போட்டு வச்சிடணும்.
0: ஓஹோ,
1: பாதி வாழைக்காய் பொரியல் பண்ணும்.
0: பொரியல் பண்ணிடணும். சரி, மீதி பாதி அடுத்த நாளைக்கா?
1: அது ரெண்டு நாளைக்கு தனியில கண்ணா பொண்ணு அது
0: பொண்ணு ஆகாது. அடடா,
1: அது மாதிரி எங்க அம்மா வந்த நாள் எனக்கு பண்ணி விட்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு நான் எங்க பொண்ணுக்கு அதே மாதிரி செய்ய கொடுத்து, நான் அதையே என் பொண்ணுக்கு அதே மாதிரி செய்யணும்.
0: பாருங்களேன், பாருங்களா, அவ்வளவுதான் இல்லையாமா? நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது அப்படிங்கறது வந்து அது ஒரு கலைதான். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. சிக்கனமா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல தேவைக்கு கூட நாம பயன்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கறது தவறுதான் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ரொம்ப அனாவசியமா ஒரு பொருளையோ இல்ல நேரத்தையோ கூட நாம வந்து செலவழிக்க கூடாது. வீணா அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த நீர் சிக்கனம் எதுவுமே வந்து நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் அதனுடைய அருமை அப்படிங்கிறது தெரியும். கோடை காலம்லாம் வந்துட்டா அந்த தண்ணி பஞ்சம் வர ஆரம்பிச்சுதான் முதல்ல நம்ம இப்படி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி இப்போ மின்சாரம், யாராவது இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா சரி, இப்போ ஆள் இல்லாத இடத்துல வந்து ஃபேன் ஓடுறதோ டிவி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதோ இல்லை லைட் எரியறதோ, பகலில் நாம் வந்து தேவையில்லாமல் வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் கூட லைட்டை வந்து பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து நாம் தவிர்க்கலாம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு வகையிலையும் நாம் வந்து சிக்கனத்தை நிச்சயமாக கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படி ரொம்ப சிக்கனமாக இருந்து உங்களை ஆச்சரியப்பட வைத்த ஒரு நபர், வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேம், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: சிக்கனமா இருக்கு பார்த்து நான் வியந்தது வந்து எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க சித்தி, எங்க ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாருமே கோலம் போட்டாங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாவை எடுத்தாலே அவங்க வந்து ஒரு பெரிய ரங்கோலியோ இல்ல அவ்வளவு பெரிய கோலம் போட்டுருவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளோ மாவை எடுத்து இவ்வளவு பெரிய கோலம் போடுறீங்க, எப்படி முடியுது அப்படின்னு. நான்லாம் கோலம் போட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய சின்ன அளவு வேணும், அப்பதான் நான் நல்லா அதை டார்க்கா நல்லா திக்கா எடுத்து நல்லா போடுவேன். ஆனா அவங்க போடுற கோலம் வந்து ஒரு 3-4 hoursல முடிஞ்சிடும். நான் போடுறது வந்து நெக்ஸ்ட் நாள்
0: உங்களோடது ரொம்ப அழகா இருக்கு.
2: இந்த டாபிக் கேட்ட உடனே எனக்கு அதுதான் இவ்வளோண்டு மாவு வச்சு இப்படி போடுறாங்க, நமக்கு இது வர மாட்டேங்குதுன்னு நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கேன்.
0: ஓ, இன்னமும் நீங்க அதை ட்ரை பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்க முடியல அந்த ரகசியத்தை?
2: விட்டுறணும், வராதுன்னா விட்டுறோம், அதை எடுத்துட்டு வந்து திருப்பி ட்ரை பண்ண முடியாது. சிக்கனமாவே இருக்க தெரியாது மேம், எனக்கு வேஸ்ட் பண்ணவும் பிடிக்காது சிக்கனமாவும் இருக்க பிடிக்காது. நடுவுல இருந்தா ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா என்னடா அது, ஏதோ ஒரு கட்டுப்பாடா இருக்கு, சிக்கனமா பண்ணணுமா அப்படின்னே தோணும். எல்லாமே கொஞ்சம் எனக்கு சிக்கனமே இல்லாம அதே நேரம் வேஸ்ட் பண்ணாம நடுவுல இருந்தாதான் எனக்கு பிடிக்கும்.
0: நன்றி, நன்றிங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். நட்புக்காக திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா, குரலில் கவிஞர் காளிதாசன், வரிகளில் தேவாவின் இசையில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: நேரம் 12:31 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இவ்வளவு சிக்கனமா ஒருத்தரால இருக்க முடியுமா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்பட வைத்த ஒரு நபர் யார், அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952050554. வெளியூர் நேயர்களா இருந்தா 044 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தை கூட சில பேர் வந்து வீணா பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது இந்த நேரத்துக்குள்ள இதை செய்யணும், இதுக்குள்ள இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த ரொட்டீன் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த தேவையில்லாம அரட்டடிக்கிறதோ இல்ல தேவையில்லாம மொபைல் போனை பாக்குறது, டிவி பாக்குறது, இந்த மாதிரி நேரத்தை கடத்தாம அந்த நேரத்துல பயனுள்ள வகையில ஏதாவது ஒண்ணு செய்யறது அப்படிங்கறது வந்து நிச்சயமா இருக்கும். இந்த குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த சிக்கனத்தினுடைய அவசியத்தை வந்து சொல்லி கொடுக்கறது. இப்ப நிறைய பேர் வீடுகளில் உண்டியல் விதவிதமாக இப்போ கிடைக்குது, பிள்ளைங்க ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்து அதில் சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இப்போ நிறையவே இருக்குது. அப்போ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒரு சேமிப்புக்கான பழக்கம், என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் அதற்காக இருக்குது அப்படின்னு வந்து நாம் சொல்லி கொடுக்கறது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தொடங்கி நாம் பணம் வரைக்கும் எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது, அதை சேமித்து வைக்கிறது அப்படின்னு வந்து நாம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க 4 பேருக்கு அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கும். இப்போ அந்த ஸ்கூலில் கூட பிறந்த நாள் அன்னைக்கு நூலகத்துக்கு புத்தகம் கொடுக்கறது, அதுவும் கூட ஒரு வகையில் அவங்க சேர்த்து வச்ச அந்த பணத்திலிருந்து வாங்கி அதை வந்து டொனேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சந்தோஷம் தானே. அப்போ அந்த சேர்த்த பணத்தை நாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உலகம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உலகமாக இருக்கும். இப்போ இந்த சமையல் பொருட்கள் அதை நாம் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் சிக்கனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஒவ்வொரு பெண்களுக்கும் அது வந்து கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து செய்யக்கூடிய ஒரு அளவு உண்டு. வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எப்படி இவ்வளோ அழகாக இவ்வளோ பேருனாலும் உன்னால் சமாளித்து செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு டயலாகை வந்து நிறைய பேர் வீடுகளில் நீங்கள் மற்ற உறுப்பினர்கள்கிட்டருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா ஏற்படும். அப்ப அந்த ஒரு சிக்கனத்தை வந்து நிச்சயமா பெண்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்கணும். அதுல உங்களை ஆச்சரியப்பட வைத்த ஒரு நபர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தா நிறைய பேர் அவங்க அம்மா அப்படின்னு தொடங்கி ஒவ்வொருத்தரா அவங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துல இருந்து மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில், பழனி பாரதியின் வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
1: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
2: இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாத பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
1: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
2: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக

0: இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து, இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அதை மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டுமே
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்பு

0: சுகாதாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ஹாய் ஸ்நேகிதியே.
1: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். இவ்வளவு சிக்கனமாக ஒருத்தரால் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கண்டு ஆச்சரியப்பட்ட ஒரு நபர் அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: அண்ணாநகர்லேருந்து வாணிதி பேசுகிறேன். நான் வந்து என் அம்மாவோட அம்மா சொல்லுங்க. அப்பவுமே எங்க தாத்தா 5 ரூபா தான் கொடுப்பாங்க அந்த நேரத்துக்கு. அத எப்ப அந்த ஒவ்வொரு பைசாவும் அழகா செலவழிப்பாங்க. நாங்க போனாலும் எங்களுக்கு வாங்கிட்டு அதுல மிச்சம் முடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு அது மாதிரி தண்ணி பிடிச்சு வச்சாங்கன்னா அப்பதான் பிடிச்சு வச்சுதானே பருமாறுவோம்,
1: பயன்படுத்துவாங்க.
3: பயன்படுத்துறது வந்து பிடிச்சு வச்சுதான் பயன்படுத்துவோம். அந்த ஒரு அப்ப வந்து மண்பானைதான் நிறைய பயன்படுத்துவாங்க. அந்த மண்பானையில பிடிச்சு வச்சு அப்படியே அந்த அந்த கழுவும் போது பாத்தீங்கன்னா அப்பவே அந்த தண்ணி சேமிப்பு சரி மழை தண்ணி வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில விட மாட்டாங்க. அப்படியே பிடிச்சி அங்க அப்பெல்லாம் அந்த கொப்பரை போய் தானே இருக்கும். அந்த கொப்பரை அது மாதிரி இருக்கும். பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு கட்டுல வச்சு 1 வருஷத்துக்கு பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் இருக்கு நம்ம மழை நீர் சேமிக்கிறதுனால பரவாயில்லாம இருக்கு. சில இடத்துல அப்படி இருக்குமோ அத அது ஒரு நம்ம ஒரு குழாய் திறந்து நல்லா பண்றோம்னு சொன்னா
1: சொன்ன அந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் வீடுகள்லயும் நடந்திருக்கும். அந்த காலத்துல எல்லாம் அந்த தொட்டியில தண்ணி சேமிச்சு வச்சு பயன்படுத்துறது. இந்த மழைநீர் வந்தா இப்போ வந்து நாம மழைநீர் சேமிப்பு அதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப பிரத்யேகமா ஒவ்வொரு வீடுகள்லயும் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சு மழை நீரை பிடிச்சு அந்த மழை தண்ணியில வந்து ரொம்ப இந்த கஷ்டமா ரொம்ப நாளான பாத்திரங்கள், அப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு ஸ்கிரீனு துணி இதெல்லாம் வந்து அதில் துவைக்கும் பொழுது அது பளிச்சுன்னு ஆயிடும். அதை வர சொல்லுவாங்க, மழை தண்ணியில இதெல்லாம் துவைச்சோம் அப்படின்னா அழுக்கு போறதே தெரியாம அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியெல்லாம் கூட எங்க பாட்டியெல்லாம் சொல்லிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராமங்கள்ல ஊர்கள்லாம் இந்த மாதிரி தண்ணியை எப்படியெல்லாம் சிக்கனமா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து நேரடியாகவும் வந்து பாத்துருக்கேன். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்.
4: பெருங்குல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க மேடம்.
4: எங்க நாத்தனாரே இருக்காங்க மேடம். ஒரு தக்காளி ஒரு வகையம் போட்டு குழம்பு வைப்பாங்க. அது நம்ம மிச்சம் மீதத்துக்கு ஊத்துற சின்ன கிண்ணம், அதுல ரசம் வைப்பாங்க, அதுல சாம்பார் வைப்பாங்க, அதுலதான் காரக்குழம்பு வைப்பாங்க. பொங்கல் பொங்கல் டைம்ல அந்த சின்ன கிண்ணத்துல பொங்கல் எவ்வளவு அச்சிய போட்டு எவ்வளவு பருப்பு போட்டு வைப்பாங்கன்னு தெரியாது. அதுல முதிர் நாட்டு கூட இருக்காது. வடை சுட்டாங்கன்னா ரவரோ வடை ஒண்ணு ஒண்ணுக்கு மேல இல்ல.
1: அவ்வளவு அழகா சிக்கனமா பயன்படுத்துது. அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் நமக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து பயன்படுத்தணும் இல்லையா. இப்ப நாம என்ன பண்றோம், தினமும் வேலைக்கு போறோம் அப்படின்னு காய்கறி 1 மாசத்துக்கு தேவையா வாங்கி போடு, ஃப்ரிட்ஜ்ல போடு, எது எங்க இருக்குன்னே தெரியாது, பாதி அதுல கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரி பயன்படுத்த வேணாம். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து ஆசைக்கா இல்ல தேவைக்கா அப்படின்னு வந்து நாம டிஃபரன்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவையில்லாம பொருட்களை வாங்கி நாம வீணாக்கவே மாட்டோம். ஒரு பொருளை இன்னைக்கு வாங்கணும்னு தோணுதா, அது அவசியமா இல்ல கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஒரு 2-3 நாள் வந்து அந்த பொருள் வாங்குற சிந்தனையை விட்டுடலாம். அப்ப அந்த 2-3 நாளைக்குள்ள நம்ம மனசு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நமக்கு அத்தியாவசியமான தேவை இல்லை, அதனால நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்ப நாம சேமிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சேமிப்புக்கான ஒரு தாரக மந்திரமே வந்து சிக்கனம். தான். அதனால நம்ம பட்ஜெட் போட்டாதான் எது

இதுக்கு எவ்வளோ நாம் செலவு பண்ணுறோம், அடுத்த முறை இந்த செலவை நாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணும். அதனால் இந்த மாதிரி நாம் பயன்படுத்தலாம். கொஞ்சம் தூரம் தான் பயணம் அப்படின்னா உடனே வண்டியை எடு காரை எடு அப்படின்னு நாம் சொல்லாமல் நடந்தே போகலாம். அது வந்து உடலுக்கும் ரொம்ப நல்லது. இந்த எரிபொருள் சிக்கனத்தையும் நாம் வந்து கடைபிடிச்ச மாதிரி ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியான தூரம் அப்படின்னா, இல்லை ஒருத்தர் தான் போகிறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய காரை கொண்டு போகாமல் இந்த மாதிரி நாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதையோ இல்லை நடந்து போகிறதையும் வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம வந்து ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் சிக்கனம் சார்ந்ததாகவும் நமக்கு வந்து அமையும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் நினச்சா கண்டிப்பாக செய்ய முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளோதானே. ரொம்ப அழகாக இன்றைக்கி நிறைய பேர் சிக்கனத்தை பற்றி பேசுனீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோட நான் கிளம்புற மீண்டும் 2:15 வந்து மீண்டும் இணைகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா சிம்மராசி திரைப்படத்திலிருந்து பாடல் வாசன். வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார், இசையில் அருண்மொழி மற்றும் சுஜாதா. குரலில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் ஒரு அழகிய மத்திய வணக்கம் சொல்றது நான் உங்கள் ஆச்சி விநாஸ். ஒரு மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்க போறீங்க. 1960s and 70s ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்க போறோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலாக அழகிய உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

அன்னத்தில் கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கன்னத்தில் கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயோ மறந்து போச்சு. சித்திர சிலையே சுத்திர நிலவே செங்கனி சுவையே சித்தின்ப நதியே.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் பார்சல்?

சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

மணி 11 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. அழகான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டு இருக்கோம். இந்த மதிய நேரத்தில் அப்படியே வந்து லஞ்சை சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. எஸ், அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி அப்படியே ரிவைண்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்து நம்ம சாங் லிஸ்ட்டில் இருந்திருக்கும் ஒரு காலத்தில். ஸோ அந்த மாதிரியான சாங்ஸ்லாம் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக முள்ளும் மலரும் திரைப்படத்துக்காக பாடலாந்தியவே கேட்டு ஸ்டேஜ் 101.4 எல்லாமே சமதூள்.

0: சுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் முள்ளு மலரும் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு அப்படியே ஒரு ஜி ப்ரைடு வந்து போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. 1:16 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ், சூப்பரான திரைகானம். ஸோ திரைகானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ஸ்டேட்டியூ.
1: FM 101.4.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல, கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துக்காக 1:27 ஆயிடுச்சுக்கு இந்த மதிய வேளையில. அடுத்தடுத்து நல்ல பாடல்கள் வர இருக்கு. டாக்டர் சிவா திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல, பஞ்ச அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சோம். அன்னக்கிளி திரைப்படத்துக்காக 1:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜி விநாஸ் பேசிட்டு இருக்கேன். சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்ததாக மன்மதலீலை திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாம இசை மதுவுல.

கேஜேஎல் சுதாஸ் கண்ணதாசன் எம்என்ஸ் விஸ்வநாதன் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான காம்போல மன்மதலி இல்லை திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:41 ஆயாச்சு. நீர்ஜனுடைய அடுத்த பாட்டாக வியட்நாம் வீடு திரைப்படத்துக்காக ஒரு அல்டிமேட்டான சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4.

கிரீன் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்களில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் சாங் கேட்டு முடிச்சாச்சு. பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துக்காக நீரம் சிறியா 1:48 ஆயாச்சு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ், நம்ம அடுத்ததான் வந்து சொர்க்கம் திரைப்படத்துக்காக இன்னொரு அருமையான ஒரு பாட்டை கேட்க போகிறோம். அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூனாருங்க மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாமல் செமதி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும்.

0: இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நிறைவு பாடலாக குடியிருந்த கோயில் திரைப்படத்துக்காக நிறைய பேரோட ஈஸ்வரி அவர்களுடைய சூப்பரான குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கலாமே சமதுல. பை பை.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 2:16:35. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் மனதை வருடக்கூடிய பாடல்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடலை பிளே பண்ண வந்தாச்சு. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

நேரம் 2:26 ஆயிற்றுக்கு. உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ குரலில் பாடல்.

எனக்கு

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நேரம் 2:32:32 ஆயிற்றுக்கு. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகளில் அனுபமா மற்றும் சுரேஷ் பீட்டர்ஸ் இணைந்து பாடிய பாடல் திருடா திருடா திரைப்படத்திற்காக கேட்டு நினைந்திருப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இதமா இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டு நேரம் 2:39 நிமிடம் ஆயிற்றுக்கு. செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 2:54 45 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எஸ் ஜானகி குரலில் இளையராஜாவின் இசையில் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன

பாசன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும், இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 312 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 3வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 3:53 நொடிகளாயிற்றுக்கு. திரைகானம் கேட்க இருக்கிறோம். மனதிற்கு பிடித்த பாடல்கள், நெருக்கமான பாடல்கள் எல்லாம் வரிசையா அப்படியே காத்துக்கிட்டே இருக்கு. அந்த வரிசையில நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து பேரரசு, வரிகளில் தினா. இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் உமா ரமணன் குரலில் பாடல் கேட்டடைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

நேரம் 3:15. 45 நொடிகள். சண்டகோழி திரைப்படத்திலிருந்து தாமரை வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஜெஸ்ஸி கிஃப்ட், சுஜாதா அண்ட் கங்கா இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: திரை கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் 3:21 ஆயிட்டிருக்கு. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கிரிஷ் மற்றும் அருண் குரலில், பாவஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக், ஸ்வர்ணலதா மற்றும் மாலையம்மா இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியின் வரிகளில் வித்யாசாகர் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு.
1: செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

நேரம் 1:31 இருபது நொடிகள். சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல். ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் விஜய் யேசுதாஸ் மற்றும் கோமதி ஸ்ரீ, குரலில்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

நேரம் 3:43 ஆயிட்டிருக்கு. திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிங்கம் திரைப்படத்திலிருந்து சுசித்ரா மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல். நாமத்துக்குமார் வரிகளில், தேவி ஸ்ரீபிரசாத்தின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 3:48 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2 திரைப்படத்திலிருந்து. டி இமான் மற்றும் மாயா குரலில், தபு சங்கர் வரிகளில், டி இமானின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
2: ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொனரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: திரைகாணம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நேரம் 3:55:20 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல், பிரியன் வரிகளில் விஜய் ஆண்டனியின் இசையில். 4:02 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில விடுகதைகளோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விடைய சொல்ல நீங்களும் தயாரா இருங்க. இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதோளு.
2: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது.

மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா? ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 4:04. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா இன்னைக்கு விடுகதைகள் கொண்டு வந்திருக்கேன். விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298600038 இல்லைனா 295205554. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான விடுகதை இதோ ஏற்றுவோமா? வெளியில் இருப்பவனை தொட்டால் உள் இருப்பவன் அலறுகிறான், ஏன்? யார்
2: அவன்?
1: நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? கலா மேடம். புலாமா விடுகதைக்குள்ள ஈஸியாவே தான் கேக்குறேன். எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல், என்ன கல் அது? எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், இது முடியற இரண்டு எழுத்து கூட கல்லுன்னு முடியும்.
3: ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அடையாளமா இருக்கிற மயில்கல்.
1: மயில்கல் அப்படி சொல்லிடலாமா? மயில்கல் இல்ல, நான் எதிர்பார்த்த விட அது இல்லையே. எவர் கையிலும் சிக்கான நிறைய சொற்கள் இருக்கு இதுல இல்லையா? கல்லுன்னு முடிகிற நிறைய சொற்கள் சொல்லலாம். சரி, மயில் கல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. சரி பாப்பா, அடுத்து யார் என்ன சொல்றாங்க? வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் ராஜலட்சுமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம்.
1: சொல்லுங்கம்மா. எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். மயில் கல் அப்படின்னு ஒரு நேயர் சொன்னாங்க.
4: என்ன என்ன சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க.
1: எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல். அதாவது ஒரே ஒரு சொல் தான் இது. நிறைவு ரெண்டு எழுத்து, நாலு எழுத்து சொல், நிறைவுல ரெண்டு கல்லுனே வந்துடும். நம்ம கிட்ட அதாவது இன்னொரு க்ளூ ஈஸியா கொடுத்தா நீங்க வந்து சொல்லிடுவீங்க. முடிஞ்சா சொல்றோம், இல்லனா விட்டுருவோம். சரி, நம்ம கிட்ட தான் இருக்கு இது. இது வந்தா தண்ணி கூட குடிப்போம் நாம.

0: அவ்வளவுதாங்க. ராஜலட்சுமி மேடம் முடிஞ்சா சொல்றோங்க, இல்லனா போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன் செய்து ஜெயசியம் குறமாட்டிருப்பா.
0: நன்றி சார். போலாமா சார் உங்களுக்கான விடுகதை? தலையை சீவினால் தாளில் நடந்து செல்வான் அவன் யார்?
1: தலையை சீவினால்
0: தாளில் நடந்து செல்வான். காகிதம், காகிதத்துல நடந்து
1: போவான்.
0: பென்சில். அடடா, சூப்பர் சார். பென்சில் அப்படிங்கறது சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? பொன்ராஜ் சார். போலாமா விடுகதைக்குள்ள? வரிசைக்கு வரும் முன்னே வெளியே போகும் பின்னே, அது என்ன?
2: வரிசைக்கு வரும் முன்னே
0: வெளியே போகும் பின்னே, அதாவது வரிசைக்கு முன்னாடி வரும் ஆனா வெளியில போகும்போது கடைசியா தான் போகும். அது சொல்லாமே. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் இருந்து விக்கல் மேடம்.
0: விக்கல், அது சொல்லிட்டாங்க சார். அடுத்த விடுகதை, அதுக்கு அடுத்த விடுகதையா போயிடுச்சு. வரிசைக்கு வரும் முன்னே வெளியே போகும்
3: பின்னே,
0: வெளியே போகும் பின்னே. ஆமா, வரிசைக்கு முன்னாடி வரும் ஆனா வெளியே போகும்போது கடைசியா தான் போவோம்.
3: அப்படியா?
0: அப்படிதான்.
3: நமக்கு ஒரு ரூபாய் மாட்டிக்குது.
0: என்னவா இருக்கும் க்ளூ அப்படினா? விசேஷ வீடுகள்ல இத நிறையவே பார்க்கலாம் நாம.
3: ஓஹோ, வரிசைக்கு வரும்
0: முன்னே. ஆமா, வெளியே போகும் பின்னே.
3: வெளியே போகும் விசேஷன கல்யாண வேண்டியது இல்ல. கெஸ் பண்ண முடியுமா? அடுத்த நேரம் சொல்லுங்க மேடம்.
0: சரிங்க சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: சுகவிகை மாலை வணக்கம். அடையாளப்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: சூப்பரா,
0: சூப்பரா
4: போயிருங்க மேடம்.
0: வரிசைக்கு வரும் முன்னே வெளியே போகும் பின்னே, அது என்ன
4: மேடம்?
0: ஐயோ இல்லையே, விசேஷ வீட்டுல இத பாக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். விசேஷ வீடுன்னு இல்ல, நம்ம வீட்டுல கூட நம்ம பண்ணலாம்.
5: எல்லாரும்
0: போனதுக்கு அப்புறம் தூக்கி போடுவாங்க. சரியான விடை. வரிசைக்கு வரும் முன்னே, பந்தி பரிமாறாங்க அப்படின்னா முதல்ல வாழை இலைதான் போடுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேல எல்லா ஐட்டம்ஸ் வைப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா தூக்கி போடுறது அந்த வாழை இலை தான். அதுதான் வந்து சரியான விடை. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், ஜோடி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் பாடலுக்கு முன்பு.
6: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
7: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
6: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
7: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
6: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
8: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: சொல்லுங்க மேடம்.
1: இல்ல அவ்வளவுதான், நீங்க தான் விடை சொல்லணும்.
0: அப்படி சொல்லலாம் மேடம்,
1: விடை சொல்லாமே சொல்லுங்க.
0: ரேடியோ வருங்க மேடம், ரேடியோ.
1: இல்லையே சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா.
1: வணக்கம். ஆரம்பிக்கும் இந்த சொல்
2: கூட.
1: அப்ப இதுக்கு தெரியலையா? சொல்லுங்க. எப்படியோ நான் கேட்டதே நோட் பண்ணி வச்சு சொல்லுவீங்க, நான் விடை சொல்லாம முழிக்கணும்.
2: இது வந்து புது புது கதை. புது
1: புதுசு சொல்லுங்க.
2: உள்ள பொண்ணு குடுங்கி நடந்தால் கூடவே போகணும். அதான்
1: அவ்வளவுதானா?
2: ஆமா, குள்ள பொண்ணு குடுங்கி நடப்பால் கூட போகணும்.
1: இதெல்லாம் அந்த காலத்து விடுகதைகள், எனக்கு தெரியலையே. விடை நீங்களே சொல்லிடுங்களேன். இறைச்சலோடு செல்லும் விமானம் கிடையாது, இடி பட்டாசு. அடடா, சூப்பர் சார், நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லிட்டாங்களே. ஓ, இன்னும் நீங்க கல்லுலயே இருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சு சார். எப்பயோ நீங்க கண்டுபிடிச்சீங்களா அதுக்கு?
3: இது என்னங்க?
1: இல்ல, நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த கல்
3: என்னன்னு?
1: ஓ, நீங்க ஒரு வித்தியாசமான பதில். சரிங்க சார், உங்களுக்கான விடுகதை இன்னொன்னு நான் கேக்குறேன் பாருங்க.
3: இப்ப
1: இரு காலால் மிதிப்படுவான், இரு காலால் மிதிப்படுவான், எங்கெங்கும் நம்மை அழைத்து சென்றுடுவான். வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேம். வணக்கம். மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: அதே உற்சாகத்தோட இதோ உங்களுக்கான விடுகதை. இரு காலால் மிதிப்படுவான், எங்கெங்கும் நம்மை அழைத்து சென்றுடுவான். அவன் யார்?
4: இரு காலால் மிதிப்படுவான்,
1: மிதிப்படுவான், நம்மை எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்வான்.
4: மிதிவண்டிங்கிறது
1: சரியான விடை. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் நிறைய விடுகதைகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க, விடைய சொல்ல தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலும், வெயிட்டிங். அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், பழனி பாரதியின் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில். பாடலுக்கு முன்பு
5: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நான்கு மணி 17 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வெங்கடேஷ் சார், உங்களுக்கான விடுகதை.
1: சொல்லுங்க மேடம்.
0: இறைச்சலோடு செல்லும் விமானம் அல்ல,
1: சரி மேடம்,
0: இடியோசை தரும் வானமும் அல்ல, அது என்ன
1: மேடம்?
0: இறைச்சலோடு செல்லும் விமானம் கிடையாது, இடி ஓசை தரும் வானமும் கிடையாது.
1: சொல்லுங்க மேடம்.
0: என்னது சார்?

0: நேரம் 4:46:40 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986000038 இல்லைனா 2952055549. வணக்கம், யாரெங்கிறது? வணக்கம், யாரெங்கிறது? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? எல்லாம் சரியாயிடும் பாருங்க. நீங்க விடைய சொல்லிட்டீங்க. உங்களுக்கான விடுகதை, ஆட மாட்டான் நம்மை ஆட வைப்பான். பாட்டு பாடி, ஆமா இருங்க இருங்க, இன்னும் இருக்கு. பாட்டு பாடி நம்மை பாடவும் வைப்பான் அவன் யார்?
1: ஆட மாட்டான் ஆனா நாட வைப்பான், பாட்டு பாடி நம்ம பாடவும் வைப்பான். நம்ம வானொலியா?
0: ஆஹா, விடை சொல்லலனா எப்படிங்க அப்புறம் வானொலி?
1: பாடாம இருப்போமா நாங்க? எந்த பாட்டு போட்டாலும்

0: பாடுவோம்ல,
1: பாடுவோம் ஆடுவோம் எல்லாம் பண்ணுவோம்ல.
0: சூப்பர்மா, நன்றி. சூப்பரா சொல்ல வச்சிருக்கீங்க, தேங்க் யூ மேம்.
1: நன்றிங்கம்மா. வணக்கம் விழைன் போய் யாரு இங்க இருந்து? வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம் ரேகாமா.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ரதி பாலாஜி பேசுறேம்மா.
1: ம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா. போலாமா உங்களுக்கான விடுகதை?
2: மணி சார் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் அனைவரும் நலம். உங்களுக்கான விடுகதை
2: சொல்லுங்கம்மா.
1: ஆளுக்கு ஆள் கை மாறுவான், அவனின்றி ஒரு காரியமும் நடக்காது. அவன் யார்?
2: ஆளுக்கு ஆள் கை மாறுவான், அவனின்றி ஒரு காரியம் நடக்காதா?
1: ஆமா.
2: ஏதாவது க்ளூ கொடுங்களா?
1: அது இல்லாம உலகமே இயங்காதே.
2: கரண்ட்,
1: கரண்ட், ஏன் கரண்ட் இல்லதான் இருக்கலாமே வீட்டுல?
2: காத்து,
1: காத்து இல்லையே. எதுக்காக ஓடுறோம், எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக
2: ஓடுறோம் உழைக்கிறோமா?
1: எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக ஓடுறோம்?
2: தொழில் செய்யறோமா? அதுவா தொழிலா?
1: ஐயோ இல்லையேம்மா, இல்லையே இல்லையே. ஆமா, வேற ஆள் சொல்லிடலாமா? ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்மா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், கேக்கு தாமர் ராஜசேகர் மேடம். விடுகதை தானே மேடம்?
1: விடுகதையே தான் சார். ஆளுக்கு ஆள் கை மாறுவான், அவனின்றி ஒரு காரியமும் நடக்காது சார். யார் சார் அவன்?
3: பணம் மேடம்.
1: அவ்வளவுதான் சார். பணம் என்பது சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே. வணக்கம்.
4: வணக்கம், மாதவத்துல இருந்து நித்யா
1: பேசுறேன். ரேடியோ வால்யூம் ரேடியோவே அணைச்சிட்டீங்க போலயே?
4: இல்ல இல்ல, ரொம்ப சவுண்ட்,
1: ரொம்ப சவுண்ட் கம்மியா வச்சு கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான விடுகதை
4: சொல்லுங்க.
1: தேடி வந்து தழுவிடுவான், கைகளில் சிக்க மாட்டான். அவன் யார்?
4: தேடி வந்து தழுவிடுவான், கைகளில் சிக்க, குழு கொடுங்கல ஏதாவது.
1: ஐயோ ரொம்ப ஈஸிமா இது, கண்ணால பாக்க முடியாது, உணர முடியும், அவ்வளவுதான்.
4: இது தண்ணியா?
1: ஐயோ இல்லையே, கண்ணால பாக்க முடியுமே. அத அதாவது தேடி வந்து தழுவிடுவான், கையில தழுவிடுவான், கையில மட்டும் சிக்க மாட்டான் பாருங்க. ஆமா, எத்தனை சிக்கிறது எனக்கே கேக்குதே. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணலையே. உடைய கண்டுபிடிச்சீங்களா? மகிழ்ச்சிமா, நன்றிமா. வணக்கம், போய் யார் இங்க இருந்து? என்பது சரியான விட, ரொம்ப அழகா சொன்னாங்க. தேடி வந்து தழுவிடுவான், ஆனா வந்து கையில சிக்கிட மாட்டான் இல்லையா, காற்று உணரதான் முடியும். அதான் வணக்கம் போய் யாருங்க இருந்து? வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு ட்ரை பண்ணலாமே. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: அண்ணாநகர்ல இருந்து மாலிதே பேசுறேன்.
1: போமா விடுகதைக்குள்ள?
5: சொல்லுங்க.
1: படியீர் என்று வெடிக்கும் பட்டாசு கிடையாதுங்க, பறந்து போவோம் விமானமும் கிடையாதுங்க.
5: பஞ்சு,
1: பஞ்சு இல்லையே, பட்டுன்னு வெடிச்சிரும்,
5: பட்டுன்னு வெடிச்சிரும்.
1: ஆமா, பயந்துருவோம் நாமெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு.
5: பருத்தி சொல்லுவாங்களா? தானே
1: இல்லையா, அது அவ்வளவு சத்தமா வெடிக்காதே.
5: பட்டாசு இல்ல,
1: பட்டாசே கிடையாது, பட்டாசுதான் கேட்டாச்சு.
5: வீட்டுக்காரர் அங்க இருந்து சொல்லிட்டு
1: படீர்னு
5: உணவு பொருள் ஏதாவது?
1: அதாவது படீர் என்று வெடிக்கும் பட்டாசு கிடையாதுன்னே தானே ஆரம்பிச்சேன். பறந்து போகும் விமானமும் கிடையாது,
5: பறந்து போகும் விமானமும் கிடையாது. இந்த இது நீர்க்குமிழி?
1: ஐயோ இல்லையே, அது எங்க பட்டு வெடிக்கும், அது சுத்தமா கேட்கவே கேட்காதே சத்தமே. சரி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்,
5: குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: அடாடா அடாடா அடாடா அடா, இல்ல இந்த கிரெடிட் யாருக்கு? இந்த கிரெடிட் யாருக்கு? அவங்க பேரையும் சொல்லிடலாமே.
5: அருணாச்சலம்,
1: அருணாச்சலம் சாருக்கு வாழ்த்துக்கள். பலூன் என்பது சரியான விடை. எஸ், தொடர்ந்து நாம பேசுவோம், இன்னும் நிறைய விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணுபட போகுத யாத்திரை படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சார், உங்களுக்கான விடுகதை
1: சொல்லுங்க.
0: தச்சர் செய்யாத தேர் தானே கிளம்பும் சித்திரத்தேர், அது என்ன? தச்சர் செய்யாத தேர் தானே கிளம்பும் தேர், அது
1: என்ன?
0: இல்லையே இல்லையே சார், முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி சார், சொல்லுங்க சார், தச்சர் செய்யாத தேர் தானே கிளம்பும் சித்திரத்தேர், என்ன தேர் அது?
2: தச்சர் செய்யாத தேரா?
0: ஆமா.
2: சிலந்தியா?
0: இல்லையே.
2: எனக்குள்ள கொடுங்களேன்.
0: ஆனா தேர் அப்படின்னா நம்ம தேர்னு யோசிக்க கூடாது, அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேற ஒரு பொருள்.
2: பொருளா? தேர்னா
0: வேற ஒண்ணு.
2: நகராதா? தச்சர் செய்யாத தேர்
0: என்னவா இருக்கும்? எல்லாருமே இப்படியே சொல்லுங்க, எனக்கு மட்டும் கஷ்டமா கேக்குறீங்க. தமிழேந்தி சார், ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: நான் திருப்பத்தூர் இருந்து எட்டே பேச பேச. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார, சிவா சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கோபுரங்களா?
0: கோபுரம் இல்லையே. வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ. வணக்கம்.
3: அன்பான அன்பு சொதுக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் நண்பர் ஆண்டனி.
0: சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம சென்னை எஃப்எம்ஐ 101.4 இணைந்து இருக்கமா, மகிழ்ச்சியா இருக்கும், நெகிழ்ச்சியும் கூட இருக்கும், நன்றியும் கூட அதற்காக, சகோதரிக்கும் நன்றியும் கூட.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். சொல்லுங்க சார், தச்சர் செய்யாத தேர் தானே கிளம்பும் சித்திரத்தேர், என்ன தேர் அது?
3: சிறை தேர்னா நத்திங்களா?
0: இல்லையே சார்.
3: கொஞ்சம்
0: ஒரு ஒரு உயிர், ஒரு உயிர் உருவாக்குற ஒண்ணு. இப்ப தேன் கூடு சொன்னாங்க இல்லையா, தேன் வந்து அந்த கூடு, அதே மாதிரி ஒரு உயிர் உருவாக்குற ஒண்ணு. ஆனா வந்து தேர் மாதிரியே இருக்கும் வடிவமைப்புல, வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அது கட்டிய ஒண்ணுல வேற ஒரு உயிரினம் போய் தங்கும். இதுக்கு மேல சொல்லலன்னா அப்புறம் எப்படி சார்?
3: ஆமா ஆமா, கண்டிப்பா அது அதான் அந்த ஒட்டடையில இருக்கும்ல, அதுக்கு பேர் என்ன?
0: ஒட்டடை
3: அது என்ன சொல்றது, அதுக்கு பேருமே தெரியலையே.
0: அந்த சிலந்தி வலை, சிலந்தி அப்படி போயிட்டீங்களா?
3: சிலந்தி, சிலந்தி வலை.
0: ஐயோ இல்லையே சார்.
3: நன்றி
0: சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து?
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: ரேகம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: புதுவனையில இருந்து புஷ்பா.
0: புஷ்பா மேடம், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: பாம்பு புத்துமா?
0: பாம்பு புத்து. அடடா, புற்று என்பது சரியான விடை, கரையான் புற்று இல்லையா? முயற்சி பண்ணீங்க, ஆனாலும் பரவாயில்ல, முயற்சி செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். கணபதி சார், சொல்லுங்க சார், பின்னாடி சத்தமா இருக்கே சார். ஆமா சார், சார் அதுக்கு சொல்லிட்டாங்க சார், இன்னொரு விடுகதை கேக்கவா உங்ககிட்ட? எட்டாத வெண்ணிலா எங்க வீட்டு அடுப்புல காயுது.
5: எட்டாத வெண்ணிலா எங்க வீட்டு அடுப்புல காயுது?
0: இல்லையே.

0: இல்லையே, எட்டாத வெண்ணிலா முதல்ல எதுன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அது எங்க வீட்டு அடுப்புல காயுது, ரெண்டே ரிலேட் பண்ணி சொல்லுங்க
1: என்னன்னு. ஆவி வச்சல.
0: இல்லையே சார், இல்லையே சார்,
1: கடாயி
0: எதுவுமே இல்ல சார். ஆனா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின் போய், யாரு இங்க இருந்து? வணக்கம் வணக்கம், யாரு இங்க இருந்து சார்? லைன் கிடைச்சிருச்சு. வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யாரு இங்க இருந்து?
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: நான் அடையாளம்பேட்ல இருந்து ராஜேஸ்வரி சங்கீதா பேசுறேன் மேடம்.
0: ராஜேஸ்வரி சங்கீதா மேடம், எப்படி இருக்கீங்க?
2: சூரியன் மேடம்.
0: எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாங்க. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா எட்டாத வெண்ணிலாம் எங்க வீட்டு அடுப்புல காயுது?
2: சூரியன் மேடம்.
0: சூரியன் இல்லையே, இல்லையே. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: சஞ்சித்.
0: சஞ்சித், சஞ்சித் எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: முடிச்சூர்ல கார்ல வீட்டுக்கு போயிட்டு
0: இருக்கோம். கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, அத தாண்டி என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா?
3: 6th போறேன்.
0: 6th போறீங்களா? வாழ்த்துக்கள் சஞ்சித். கண்டுபிடிச்சிட்டீங்களா இதுக்கு? எட்டாத வெண்ணிலாம் எங்க வீட்டு அடுப்புல காயுது.
3: இட்லி.
0: இட்லி இல்ல, அதுக்கு ரிலேட்டடா ஒண்ணுதான். இட்லினா கூடவே யார் வருவா? ஐயோ இல்லையே, அதை விடுங்க. தோசை. பசிக்கிற நேரத்துல இட்லி தோசை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. தோசை என்பதுதான் சரியான விடை. எட்டாத வெண்ணிலா எங்க வீட்டு அடுப்புல காயுதுங்க. தோசை சுட்டா அப்படியே அந்த நிலவு மாதிரி இருக்காதா? முழு நிலவு மாதிரி இல்லையா? இருக்கணுமே. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து பாடல், கிருஷ்ணசந்தர் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல, பழனிபாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கோம். கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 4:49 47 ஆயிட்டு இருக்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க, விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038 இல்லனா 295205544. வணக்கம் ரெயின்போ. இனி மாலை வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
1: மதுரை மாவட்டம் மணிநகரம். சண்முகசுந்தரம்
0: சொல்லுங்க சார். சண்முகசுந்தரம் சார், போலாமா உங்களுக்கான விடுகதை? எஸ், இதோ உங்களுக்கு கால் இல்லாத பந்தலை காண காண வினோதம். அது என்ன சார்?
1: ஆகாயம் வானம்.
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் ரேகா மேடம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலம் ஆக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம்மையும்
0: பார்ப்பது ஒரே இடத்தில் அவர்கள் யார்?
2: பார்ப்பது இருவர்,
0: இல்ல இல்ல இருக்கிறது ரெண்டு பேரு, ஆனா பார்த்தாங்கன்னா ஒரே இடத்துலதான் பாப்பாங்க. நிகழ்ச்சியை நிறைவு பண்ண போறோம் அப்படின்னு எல்லாருமே அப்படியே டக்கு டக்குன்னு பதில சொல்லிட்டே இருக்காங்கப்பா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஷர்மிகா, என்ன பண்றீங்க?
3: ஃபோர்த்
0: படிக்கிறீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூல் எல்லாம்? ஜாலியா இருக்கா?
3: ஜாலியா இருக்கு.
0: நாளைக்கு ஸ்கூல் போனோம்ல திரும்ப? எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சா? சரி சொல்லுங்க, உங்களுக்கான விடுகதைக்குள்ள போலாமா?
3: போலாம்.
0: பதில் சொல்ல காத்துக்கிட்டே இருக்கீங்களா? விடுகதைகள் எல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? நீங்க நிறைய கேட்டிருக்கீங்களா எல்லார்கிட்டயும்?
3: பிடிக்கும்.
0: பிடிக்குமா? சரி, நான் ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? சரி நான் சொல்றேன். காற்றால் உயிர் பெற்று காதுக்கு இனிமை தரும், அது என்ன?
3: பாட்டு.
0: பாட்டா? பாட்டு இல்ல, அது ஒரு இசை கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது புல்லாங்குழல். அடடா அடடா, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வச்சிருக்கீங்களா விடுகதை? கேக்கலாமே, எப்படியோ பதில் சொல்ல மாட்டேன். என்னது?
4: 32 வெள்ளராஜக்கள்.
0: கண்டுபிடிச்சிட்டேனே. அப்புறம்
4: கோயிலுக்குள்ள போயிட்டு
0: ஆ
4: ஒரு

0: எலும்பு இல்லாத மனுஷனுடைய டான்ஸ பாக்குறேன்.
1: அதுவும் கண்டுபிடிச்சிட்டேனே, பற்கள் நாக்கு தானே?
0: கரெக்ட்.
1: ரொம்ப ஈஸியா கேட்டீங்க, நன்றி நன்றிமா, இது எனக்காகவே. வணக்கம் ரெயின் போ, யாரு இங்க இருந்து? வணக்கம் சார், ரேடியோலயும் கம்மி பண்ணிட்டு பேசலாமே சார். கம்மி பண்ணிட்டீங்களா? சரி, உங்களுக்கான விடுகதை
2: சொல்லுங்க.
1: வெந்து கொதிக்கும் போது விசில் அடிப்பான் அவன் யார்?
2: குக்கர்.
1: வணக்கம் ரெயின்போ. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைவா யார் யார் பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. சரியாமல் நின்றால் நீதி சொல்வேன், அதாவது சமமா இருந்தா நீதி சொல்வாங்க, சரிந்து நின்றால் எடை காட்டுவேன் நான் யார்? அடடா, சரியான விடை, நன்றி. வணக்கம் ரெயின்போ. ரமா ரவி மேடம், உங்களோட நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிருக்கேன், அதனால விடைய நீங்க சொல்லிடணும். அடித்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் சண்டையிட மாட்டார்கள், யார் அவர்கள்? அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ சண்டை போடுறாங்களே, நாம பதறனா சண்டைலாம் போட மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது தான் அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து இன்னைக்கு விடுகதைகள் சொன்ன எல்லாருமே ரொம்ப அழகா முயற்சி பண்ணாங்க, ரொம்ப அழகா பதிலும் சொன்னாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானின் இசையில் மனோ மற்றும் ஸ்வனலதா குரலில் கேட்டு நைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் சிறு குறி தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்தவொரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசிய விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவ் நகரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. நிலையத்தில் நேரம் 5:03:55 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான், உங்கள் ராஜி. இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம பல பேரை கடந்து போவோங்க. சில பேர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு போவாங்க, ஆனால் மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதாவது சில நேரங்களில் ஒரு சின்ன உதவி, ரொம்ப ரொம்ப சின்னதாக அவங்க பார்வையில் தெரியும், நம்ம பார்வையில் தெரியும், ஆனால் அந்த சிறிய உதவி நம்ம வாழ்க்கையே திருப்பி போடக்கூடியதாக கூட இருந்திருக்கும். எஸ், இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, காலத்தினால் நீங்கள் செய்த ஒரு சிறிய உதவி அல்லது உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய உதவி, அதை பற்றி தான் பேச போகிறோம். நேர்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2986003 அல்லது 2952055544 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். எண்கள் மீண்டும் ஒரு முறை 2986003 அல்லது 2952055544. நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: மேடம்
1: சொல்லுங்க. கலாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இனிய மாலை வணக்கங்கள். சொல்லுங்க, காலத்தினால் நீங்கள் செய்த ஒரு சின்ன உதவி இல்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன உதவி.
2: என் ஃப்ரெண்ட் மேடம் ஹெல்ப் பண்ணா படிக்கிறதுக்கு, புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா கொடுப்பாங்க. எல்லாரும் ஆபீஸுக்கு என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவா, நானும் ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப அவர் மறக்க முடியாது.
1: ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க
3: மேடம்? இனிய மாலை வணக்கம். கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மேடம்.
1: இனிய மாலை வணக்கங்கள் செல்வகுமார், சொல்லுங்க உங்களுக்கு கிடைத்த.
3: மேடம், நான் வந்து ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து ரத்தம் தேவைப்பட்டது மேடம். அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். அந்த ரத்தம் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய வியப்பு. அதாவது நம்மளுடைய பண்பலை நேயர், அவங்களுடைய தாயார். அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய அறுவை சிகிச்சை துறைமுக பொறுப்பு மருத்துவமனையில தான் மேடம். அங்க திரும்ப போயிட்டு குடுத்துருவாங்க. இப்போ அவங்க என்ன நினைச்சு பாப்பாங்க மேடம் அடிக்கடிக்கு.
1: சூப்பர்.
3: எப்பாவது போன் பண்ணா கூட அவங்க உயிர் காப்பாத்து கொஞ்சம் நீங்க ரத்தம் கொடுத்து.
1: அதுதான் நன்றி மறப்பது நன்றன்றுங்கிறது நம்ம.
3: ஆமா மேடம், அது பண்பலை நேயர்களோட அம்மா கொடுத்துல எனக்கு ஒரு பெருமை மேடம்.
1: சூப்பர் சூப்பர். யாருக்குனாலுமே அது ரத்த தானம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். நம்ம நேயர் வந்து அதை செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு சிறு துளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன உதவிகள் தான் ஒரு ரொம்ப அழகான ஒரு மனிதநேய மிக்க சமூகத்தை உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ,
1: வணக்கம் சார். உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுவீங்களா?
4: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம் மையம் அன்பு ஆர்ஜி வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொக்கலிங்கம் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய நீங்கள் செய்த சிறிய உதவி.
4: என் பையனுக்கு வந்து பிஇ கவுன்சிலிங் போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு பையன் வந்து கொஞ்சம் சுமாரா உள்ள பையன், அந்த ஏரியால உள்ள காலேஜ்ல கிடைச்சா நல்லது அப்படின்னு என்னட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன் உடனே அந்த காலேஜுக்கு போன் பண்ணி அந்த பையன் பேரெல்லாம் சொல்லி அவனுக்கு

0: ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, நன்றி. சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் ஜம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதுவும் கொரோனா டைம்லேருந்து ஒரு சில ஃபேமிலிங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். அது இன்னைக்கு வரைக்கும்
0: கண்டினியூ இன்னும்
1: அதிகமான ஃபேமிலிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம்
0: மேடம்,
1: உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி தொடர்பு கொண்டு பதிவு கேட்டதுக்கு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அதாவது சரியான நேரத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு உதவியானது எவ்வளவு சிறிதானதாக இருந்தாலும் கூட அதோட மதிப்பு ஞாலத்தின் மானப்பெரிது. அதாவது இந்த உலகத்தை விட பெரிசு அதுதான். ஸோ ஒருவருக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவியை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த அந்த உதவி தான் உண்மையான உதவியும் கூட. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். ஒரு பாடலுக்கு அப்புறமா வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், மு மேதாவின் வரிகளில் இளையராஜாவின் இசையல். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: மீண்டும் இணைவது ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில். நிலையத்தால் நேரம் 5:15 52 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கோம்? காலத்தினால் செய்த ஒரு சிறிய உதவி, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: அம்மா வணக்கம். வாழ்க வாழ்க ஜெயசீலன்.
0: ஜெயசீலன் சார் சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து நண்பர் உதவி செஞ்சிருக்கு யாருமா?
0: சரி,
1: அது பெரிய உதவிதான். அதாவது என்னோட மனைவி உடல் சரியாத உடல்நிலை சரியாது போய் சென்னை மருத்துவமனை கொண்டு போனேன். அப்ப என் நண்பர் வந்து தன்னோட குடும்பத்தெல்லாம் விட்டு 15 நாள் கோடே எடுத்து உதவி செஞ்சாருமா.
0: கண்டிப்பா.
1: அவர் பேர் அழகிரிங்கிற ரவிச்சந்திரன், ஊத்தாங்கறேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி. அதை நீங்க இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருந்து பகிர்ந்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் அதுதான் வேணும். 30 வருடங்களுக்கு அப்புறமாவும் ஞாபகம் இருக்கு இல்லையா, அது அதுதான். நம்ம நன்றி நன்றி நன்றி சார். இதுதாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போனோம், சின்ன உதவி தானே நமக்கு. அது அப்படிதான் இல்ல, ஹாஸ்பிட்டல் ஒருத்தங்க போயிருக்கும் போது அவங்க வீட்டுல உள்ள 2 குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இருந்திருப்போம். இவ்வளவுக்கும் ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டு குழந்தைங்க, அவங்க வீட்டுல அந்த குழந்தைங்க அதுங்க பாட்டுக்கு இருந்திருக்கும். என்ன ஒண்ணு, அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்துருந்துருப்போம், நான் இருக்கேன், குழந்தைங்க எங்கேயும் வெளில போகாம பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்துருந்துருப்போம் பாத்தீங்களா. அந்த தைரியம் தான் அந்த ஒரு, அது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உதவி தானே, ஒரு சின்ன 2 வார்த்தை தானே, ஆனா அந்த உதவி பெற்றவருக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க சார், காலத்தினால் நீங்கள் செய்த சிறிய உதவி அல்லது உங்களுக்கு கிடைத்த ஒரு உதவி.
2: நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அந்த காலத்தினால் ஒரு சின்ன உதவி அப்படிங்கறது செஞ்சு, அவங்க அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கறது ஆச்சு மேம், அவருக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இயல்பாகவே அந்த காசு சேமிக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கம் அப்படிங்கறது இருக்கும். அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு ஆபரேஷன் செலவுக்கு எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தா அப்படி பெரிய அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. அப்புறமா கடைசியா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 30,000 கம்மியா இருந்தது. அந்த காசு அப்படிங்கறது என்கிட்ட கேட்ட அப்படி என்கிட்ட இருந்தது, அதை நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாவும் பெருமையாவும் இருந்தது. நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு நம்மளுடைய அந்த ஒரு சேமிப்பு அப்படிங்கறது அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு உயிர் அப்படிங்கறத காப்பாத்துறதுக்கே உதவி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த திருப்பி கொடுத்துட்டான். பட் அந்த ஒரு
0: கரெக்டான
2: அந்த நிமிஷம், அந்த ஒரு செகண்ட், அப்ப இப்ப கூட சொல்லுவான், சந்திரசேகர் எங்க அப்பாவை நான் உயிரோட பாக்குறேன்னா அது நீதான் காரணம்.

0: பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதடா, எல்லாரோட சேர்ந்து நானும் அதுல ஒரு பங்கா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். அது எனக்கு நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமையாவும் மகிழ்வாகவும் இருக்கு.
1: நன்றி, நன்றி தொடர்பு கொண்டு பகிர்ந்து கிட்டதுக்கு. இன்னைக்கு ஒரு ரூபாய் இல்லாம ஒரு ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்ல, அந்த ஒரு ரூபாயே எனக்கு யாராவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதாங்க பெருசு. நாளைக்கு நான் அந்த 10 ரூபாயா திருப்பி கொடுத்தா கூட அது மதிப்பு வந்து அந்த பணத்திற்கான மதிப்பை காட்டிலும் அந்த பணத்தை கொடுப்பவருக்கு அந்த கொடுப்பதற்கான ஒரு மனம் இருந்தது பாத்தீங்களா, அதுதான் விஷயம், அதுதான் வந்து ஞாலத்தின் மான பெரியது இல்லையா. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ராஜலட்சுமி, சொல்லுங்கம்மா. அப்பவே திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு, காலத்தால் செய்த உதவி ஞாலத்தின் மானப்பெறிவு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகும்பொழுது லைன்ல நிக்க முடியாத நின்னப்ப அந்த அங்க மருந்து குடுக்கிறவரே, நீங்க இருங்கம்மா நான் உங்களுக்கு டோக்கன் வாங்கிட்டேன். அதை வந்து இன்னமும் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த ஞாபகம் தான் வரும்.
1: சூப்பர் சூப்பர்மா, கண்டிப்பா இல்லையா. நன்றி மா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
3: நான் பாடிப்புத்து நகர் மூ செல்வகுமார் பேசுறேன் மேடம்.
1: செல்வகுமார் சார் சொல்லுங்க.
3: மேடம் ஒண்ணு இல்ல, என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நானே அப்ப சின்ன பையன் மேடம். இங்கே போனா எனக்கு ஒரு 9th 10th படிச்சிருப்பேன் மேடம். அப்ப 94 95ல எங்க வீட்டு பக்கத்து வீடு ஒரு ரெண்டு வீடு தள்ளி, அப்ப எங்க ஏரியா எல்லாம் வந்து அப்ப டூ வீலர் எல்லாம் நிறைய பேர்த்த கிடையாது, எல்லாரும் சைக்கிள் வச்சிருப்பாங்க. அதை விட்டுதான் ட்ரைசைக்கிள், எங்க நாங்க வந்து மளிகை கடை வச்சிருக்கோம், ட்ரைசைக்கிள் வச்சிருந்தோம். எங்க வீட்டு ரெண்டு வீடு தள்ளி ஒரு மலையாளத்துக்காரங்க, அவங்க அப்பதான் இந்த சென்னைக்கு வந்த புதுசு. அப்ப அவங்க பெண் குழந்தை வந்து மாடி திடீர்னு தெரியாம விழுந்து மண்டல அடிபட்டு ரத்தம் நிக்காம வந்தது. உடனே என் ட்ரைசைக்கிள்ல எங்க வச்சு அவங்க அம்மா அந்த பொண்ணு அவங்க தம்பி ஒருத்த குட்டி பையன் எல்லாரையும் வச்சு நான் அந்த ட்ரைசைக்கிள்ல எங்க வீட்டுல ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. எப்பயாவது அவங்க நேர்ல பாத்து பேசும்போது அப்ப பேசுவாங்க, சுஜி ஞாபகம் இருக்குதா செல்வான்னா அப்படிமாங்க. அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி தொடர்பு கொண்டு பகிர்ந்ததுக்கு. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துட்டு ஆனால் ரொம்ப பெரிய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4.5 வயசு, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் என்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போயிருக்காங்க, இல்லை இன்னொரு 6 மாதம் ஆகணும் ஏஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தங்க, நீ வாமா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு அந்த சொல்லி கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆச்சுன்னா, நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமாவே எனக்கு உடனே எனக்கு தமிழ் அந்த தமிழ் மேலே ஒரு பற்று, அந்த தமிழ் புக்கை வந்து வாசிக்கிற ஒரு இது, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அவங்க கொடுத்த அந்த எழுத்துக்களை அவங்க வந்து வா சும்மா இருக்கிற நேரத்தில் நீ உட்காந்து எழுது படி அப்படின்னு சொல்லி ஒரு உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்பர்ஸ் வந்து எழுது 1 to 100 வரைக்கும் அந்த ஸ்லேட்டில் வச்சுட்டு ஒரு ஒரு பக்கத்துலேயும் ஒன்று ஒன்று எழுதணும். இது வந்து இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு இம்பேக்ட். அன்றைக்கே எனக்கு அந்த அந்த எழுத்துக்கள் மீது இருந்த ஒரு ஆர்வம், அதை எழுதி எழுதி பார்க்கக்கூடிய ஆர்வம், இன்றைக்கும் வந்து அது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஞாபகம்ங்க. அது ரொம்ப சின்ன வயசில் அந்த அறியாத வயசில் மனசில் பதிஞ்சது. ஆனால் அந்த அங்கே அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா அப்படிம்பாங்க. பட் எனக்கு அது ஒரு இம்பேக்ட். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம செஞ்சது இருக்கலாம், ஆனால் அந்த உதவி பெற்றவருக்கு தான் தெரியும் அதனுடைய ஒரு மதிப்பு. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சார் சொல்லுங்க. காலத்தினால் செய்த உதவி. காலத்தினால் செய்த ஒரு சிறிய உதவி, நீங்க செய்த உதவியா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய உதவியா இருக்கலாம்.
4: நம்ம வந்து சொல்றது வந்து விளம்பரம் வந்து நம்ம அடுத்தவங்க சொல்றதுதான் நம்ம எப்பவுமே நன்றி உணர்வு மறக்கவே கூடாது. அதே சொல்றேன் பாருங்க, நாங்க வந்து என்னடா அந்த ஸ்கூல்ல இருந்து வந்து மேடம் நாங்க வந்து அப்படி வீட்டுக்கு வந்திருந்தோம், வந்துட்டு போய் ஒரு திருமணம் இதுக்கு வந்து வந்திருந்தோம், வந்துட்டு என்னடா நம்ம செலவுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து விட்டுருப்பாங்க பாத்தீங்களா.
1: ஆமா,
4: வர்ற வழியில வந்து அப்படி மிஸ் பண்ணிட்டேன் மேடம், அதுக்கு ஊருக்கு போக முடியலையே, ஊருக்கு வர்ற வழியிலயே மிஸ் பண்ணிட்டான். அது பாதி கூட ஸ்டாப் ஆயிருச்சு, அதோட ஐயோ போன் வேற இப்ப வேலை பார்க்க போன்டா போன் இருக்கு, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இருக்காது பாத்தீங்களா. நம்ம எப்படி யார்கிட்ட போய் என்ன உதவி கேட்கறோம்.

0: முடியாம அப்படியே கொஞ்சம் சோகமாவே உட்காந்துக்கிட்டு இருந்தா மேடம், சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருந்தா ஒருத்தவங்க என்னாச்சு பையன் எந்த ஒரு பாணி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஊர் செலவும் செலவு காசு கொடுத்த மாதிரி அனுப்பி விட்டாங்க, சாப்பிட்டியால சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி அனுப்பி விட்டாங்க மேடம். அது வர வரல மறக்கவே
1: மாட்டேன். யார் என்னன்னு தெரியாம செய்யற உதவி இல்லையா? சூப்பர் சூப்பர்.
0: அங்க மனசு இல்ல மேடம், நினைச்சுக்கப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க.
1: நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் போயிடலாம். கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல், மு. மேதாவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: பாடல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நிலையத்தால் நேரம் 5:30 55 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் இணைவது ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்? காலத்தினால் செய்த ஒரு சிறிய உதவி, அதுதான் ஞாலத்தின் மான பெரிதன் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த உதவி, இந்த இப்படி ஒரு உதவி தான் அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையும் எந்த ஒரு எல்லையுமே கிடையாதுங்க. ஒரு சின்ன புன்னகை கூட ஒருத்தங்களோட இன்னைக்கு டே, இன்னைக்கு காலையில நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரியா இருந்ததுப்பா. அதை வந்து ஒரு சின்ன புன்னகை, வழியில் தென்பட்ட யாரோ ஒருவர் என்னை பார்த்து புன்னகைச்சாங்க, அவ்வளவுதான் என்னுடைய அந்த நாளே அந்த மூடே அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கூட ஒரு மிகப்பெரிய உதவிதான். இந்த மாதிரி காலத்தினால் நீங்கள் செய்த ஒரு சிறிய உதவி அல்லது உங்களுக்கு கிடைத்த ஒரு உதவி, இதை தான் நாம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ மேடம்.
2: ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் திருச்சூர்ல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
2: வள்ளி,
3: தேங்க்ஸ் மேடம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு.
2: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி புது புது நேயர்கள் தான் நாங்களும் வந்து வரவேற்கணும்னு நினைக்கிறோம். அது லைன் எப்படி வருதோ அந்த மாதிரி தான் இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா.
3: ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன் மேடம், இப்பதான் கிடைச்சிருக்கு லைன்.
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, நீங்கள் செய்த காலத்தினால் செய்த ஒரு உதவி.
3: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மேடம், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கிளம்பி வருவா. ஒரு நாள் வந்து பஸ் வந்து விட்டுட்டா. அவ பஸ் விட்டதுனால நான் எப்பவுமே நான் சைக்கிள் எடுத்துட்டு
2: போவேன்.
3: என் கூட வந்து உட்கார்ந்து வர்றதுக்கு அவ பயப்படுவா. சைக்கிள் வந்தா எங்கேயாச்சும் தள்ளி விட்டுருவா அப்படின்னு பயப்படுவா.
2: தள்ளி விட்டுருவீங்கன்னு இல்லம்மா, விழுந்துருவாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி பயந்துருக்காங்க, அது தள்ளி விட்டுடுவோன்னு இல்ல.
3: அதனால நான் என்ன செஞ்சேன், நான் வந்து ஓட்டாமே நான் தள்ளிக்கினேன், அவளை உட்கார வச்சுக்கினேன். அன்னைக்கு எக்ஸாம் வேற மேடம், தள்ளிக்கினேன் நான் அவளை உட்கார வச்சு நான் தள்ளிக்கினே போயிட்டு அவ எக்ஸாம் எழுதுனா லாஸ்ட்ல நான் எழுதாம போயிட்டேன். நான் இன்னொரு
2: போனோம்,
3: அவங்க அவளை வந்து அவ ஸ்கூல்ல விட்டு நான் போறதுக்குள்ள எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு.
2: ஆமா, 10th எக்ஸாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் அப்ப நீங்க எதிர்பார்ப்பே இல்லாம யோசிச்சு செஞ்சிருக்கீங்க.

0: அவங்களுக்கு நானும் அவங்களுக்கு எக்ஸாம் எழுத வச்சேன், எனக்கு எழுதல. அதனால வந்து எங்க மிஸ் வந்து எனக்கு டைம் கொடுத்தாங்க. எனக்கு மறக்க முடியாது ஒண்ணு மிஸ், அது மறக்கவே முடியாது, எப்பவுமே மறக்க முடியாது மேடம். அது
1: இதுக்கு இன்னொரு ஒரு திருக்குறள் கூட இருக்குங்க, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிது. அதாவது எதிர்பார்ப்பே இல்லாம நீங்க இந்த உதவியை செஞ்சிருக்கீங்க. உங்களோட எக்ஸாம் மிஸ் ஆயிடும்ன்றத கூட யோசிக்காம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா. கடலை விட பெரியது இந்த உதவி அப்படின்னு சொல்றாரு நம்ம திருவள்ளுவர். நன்றி நன்றிமா, தொடர்பு கொண்டு இதை பகிர்ந்துக்கிட்டது.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ்.
1: நன்றிமா,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறது.
1: நன்றிமா நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: கும்பகோணத்திலிருந்து மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
2: நம்ம செஞ்ச உதவியா அவங்க செஞ்ச உதவியா மேடம்?
1: எதுனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தவங்க உங்களுக்கு செய்த உதவியா இருக்கலாம், இல்ல நீங்க இன்னொருத்தவங்களுக்கு செய்த உதவியா இருக்கலாம், எதுனாலும் பரவாயில்ல சொல்லுங்க.
2: எங்க தூரத்து அத்தை ஒருத்தவங்க திடீர்னு வந்தாங்க எங்க வீட்டுக்கு. தம்பி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பொண்ணு பிரிச்சு மாக்கி அவங்க வெளிநாடு போறதுனால அவசரமா நிச்சயம் பண்ணணுங்கிறாங்க. மாப்பிளைக்கு ஏதாவது மோதிரம் போடணும், அதனால வந்து ஏதாச்சும் நீங்க எனக்கு கொடுத்து உதவணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ண போச்சு. அப்ப வந்து நான் கொஞ்சம் கூட யோசிக்காம என் கையில கிடந்த மூணு மோதிரத்துல ஒரு மோதிரத்தை காட்டி அவங்க
1: கொடுத்தேன்.
2: அவங்க வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் அதை போட்டு மாப்பிளைக்கு போட்டு இது பண்ணிட்டு அப்புறமா அவங்க மறுபடியும் பேங்க்ல இருந்து பணம் எடுத்து மறுபடியும் வேற மோதிரம் செஞ்சு அவருக்கு போட்டுட்டு அப்புறமா அந்த நேரத்துக்கு அந்த உதவி எனக்கு குற்றம் சொல்ற இது பண்ண
1: முடியும்.
2: ஆமா, அதை யாரு அவங்க வீட்டுல இருந்து யாரு என்ன பார்த்தாலும் அந்த அன்னைக்கு வந்து நீ அவ்வளவு ஒரு இதா வந்து யோசிக்காம பாட்டுக்கு
1: அப்படின்னு
2: சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப எப்பயுமே என்ன பார்த்தாலும் பாராட்டுவாங்க. அதான் நான் செஞ்ச காலத்தால் செய்த உதவி. நீங்க சொன்ன மாதிரி நான்
1: செஞ்சேன்,
2: எனக்கும் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க, எனக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் உதவி எல்லாம் பண்ணிருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் சார் சொல்லுங்க, காலத்தினால் நீங்கள் செய்த உதவி என்ன?
3: நான் செய்த உதவி என்னன்னாக்கா, நான் திருப்பதிக்கு வருஷத்து ஒரு வாட்டி போவேன். படியேறி படி இறங்கி வருவேன். அப்படி படியேறி இறங்கி வரும்போது ஒருத்தர் பக்கத்துலயே வந்தாரு, ஒரு நல்ல இளைஞர் தான். தமிழ் வந்துட்டாரு, கிட்ட வந்தாரு, சார் சார் என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி என் பர்சை தொலைச்சிட்டேன், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்களேன்னாரு. அது பாருங்க, பெருமாள் எனக்கு அனுகூலம், எப்பவுமே 10 ரூபா 20 ரூபா தான் வச்சிருப்பேன் என்
1: கையில.
3: 50 ரூபா இருந்து கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றி. நான் அவரு ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு பைசாவே இல்ல, நான் ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு 35 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
1: சூப்பர் சூப்பர் சார்.
3: அப்பலாம் கம்மிதா மேடம் வண்டி சார்ஜ் எல்லாம்.
1: இல்ல அப்பவுமே அவங்க யாரோ ஒருவர் தெரியாதவங்களுக்கு நீங்க குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னதை நம்பி
3: உடனே குடுத்துட்டேன். அதுதான் குடுத்துட்டேன். பாவம் எப்படி இருக்கும் இல்லையா, நடந்தே வந்திருக்காரு, பர்ச தொலைச்சிட்டு வீட்டுக்கு போனோம், ஆசை இல்லைங்க அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, எனக்கு எது பண்ண வேணா நன்றி எல்லாம் சொல்ல வேணா கடவுள்கிட்ட புண்டியில போட்டுருவேன்ட்ட.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி, தொடர்பு கொண்டு பகிர்ந்துகிட்டதுக்கு. சோ இந்த உதவிதான் இல்லாமல் ஒரு சின்ன புன்னகை, ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை, ஒரு கண்ணீரை, ஒருத்தங்க அழறாங்க அவங்க கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய கைகள் அவங்களுடைய ஞாபகத்துல என்னைக்குமே நிற்கும். ஒரு சின்ன ஒரு ஒரு மோட்டிவேஷனல் இது, ஒரு ஒரு கோட்டோ, ஒரு வார்த்தை, ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை, இது எல்லாமே ஞாலத்தின் மான பெரிதான ஒரு காலத்தினால் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் தான். நிகழ்ச்சியில அடுத்த ஒரு அழகான பாடல் பெயரலாம், கோபுர வாசலிலே. திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதை.

0: 5:44 நிமிடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
0: ஹேமலதா,
1: குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங் மா, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேங்க மேம்.
0: சொல்லுங்கம்மா. அது எல்லாருக்கும் இருக்கு, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து அந்த கொரோனா டைம்ல ரொம்ப அப்செட்டா இருந்தேன். அந்த டைம்ல என்னோட தோழின் வசந்தின்னு சொல்லி, அப்ப அவங்களும் சென்னையில இருந்தாங்க கொஞ்ச நாள். அவங்க ஒரு ஒரு யோகா புக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு என்ன பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவா, ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி இருந்தேன். அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சதே செய்யுங்க, இந்த புக்கை படிச்சு நீங்க இந்த மாதிரி உட்காந்து யோகா எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போனாங்க. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது எஃப்எம் கேக்குறது. சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு அதெல்லாம் ரேடியோ கேக்குறது பழக்கமா இருந்தது. இதெல்லாம் பரன்ல இருந்தது விட்டு வச்சு கேட்டு இப்ப உங்களோட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த வசந்தி அவங்க தாங்க.
0: இன்னைக்கு
1: அந்த கால நீங்க சொன்ன மாதிரி அந்த ஞான பெருது பெருது அந்த மாதிரி அந்த டைம்ல எனக்கு வந்து அது ஊக்குவிச்சுட்டு போனாங்க அவங்க. அதுதான் மேம் இன்னைக்கு ஞாபகம் வருது. அப்புறம் நானும் நிறைய பேருக்கு செஞ்சிருக்கேன் எல்லாம் அவசர தேவைக்கு எல்லாம் பண்ணிருக்கோங்க மேம்.
0: தேங்க்யூ
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: நன்றி நன்றிமா பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அதாவது குழந்தைகள் இளைஞர்கள் யார் வேணாலும் உதவி செய்யலாங்க. இந்த உதவிதான் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள செய்யற உதவிகள், நண்பர்களுக்குள்ள செய்துக்கிற உதவிகள், சமூகத்திற்காக செய்யக்கூடிய அந்த பீச்சை கிளீன் பண்றது, நிறைய நூலகங்களில் போய் அங்கே ஒரு கிளீனிங் வேலை பண்றது, இந்த மாதிரியான உதவிகள், இது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன உதவியா நமக்கு தெரிஞ்சாலும் இது எல்லாமே ஞாலத்தின் அதுலேயும் இந்த கல்வி கிடைப்பதற்காக, வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைப்பதற்காக உதவக்கூடிய அத்தனை பேரும் தெய்வங்கள்னு சொல்லணும். ஏன்னா நாலாம் படிக்கும் போது எனக்கு என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஞாலத்தின் மானப்பெரிய இதுதான். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒரு காலத்தினால் செய்த ஒரு சிறிய உதவி அல்லது உங்களுக்கு கிடைத்த ஒரு சிறிய உதவி இதைத்தான் பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சிவபக்தன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: நான் வந்து ஒரு ஒரு தூத்துக்குடில இருந்து ஒரு தெரியாத ஒரு நம்பர் வந்துட்டாரு. அவருக்கு வடிப்பு நோய் இருக்கான். அது ஒரு வேலைக்கு வந்தானே, வேலைக்கு கூட்டு வந்தாங்க, தனியா விட்டு போயிட்டாங்க. வந்து அங்க கிட்டத்தட்ட சென்ட்ரல் இருந்து இறங்கி கடம்பு இறங்கி எங்க ஊருக்கு வந்தாங்க. நடந்தே வந்துருக்காரு. மயக்கம் டயர்டு வேற பாவம். 5 கிலோமீட்டர் நடந்து வந்தாரு. அப்ப என்ன பண்ணா, எது இருந்து கேட்டு விசாரிச்சு என்ன பண்ண, வலிக்கணும், வலிப்பு நோய் இருக்கு, நீங்க எப்படிங்க வரலாம்னா, தண்ணி கொடுத்து ஒருத்த சாப்பாடு கொடுத்து பக்கத்துல வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண, நான் ஒரு 150 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு நேரம் ஊருக்கு போயிடுங்க, இங்க எங்க இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு 450 ரூபாய் இன்னொருத்தர் ஒரு 300 ரூபாய் கொடுத்தாரு. நீங்க எவ்வளவு டிக்கெட் நான் சொன்னேன், தூத்துக்குடினா 350 ரூபாய் ட்ரெயின்ல இருக்கும் அப்படின்னு
0: சொன்னேன்.
2: அப்புறம் நேரம் அவங்க எடுத்து பண்ணி அவங்க என்ன பண்ண, அந்த பையன் கூட்டு போய் அங்க வீட்டு சொல்லி காலையில ட்ரெயின் ஏத்தி விட்டான் அந்த
0: பையன்.
2: அது அறுவருக்கு இறங்க, அதாவது
0: உதவிதான்.
2: அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா,
0: வலிப்புணவர்
2: இருக்குன்றாரு, மாத்திரையை விட்டுன்றாரு. அப்புறம் அவரே அந்த கூட அந்த தம்பி எல்லாம் வாங்கி செட் ஆளு பிரிச்சு
0: ஹலோ
3: ஹலோ, நமஸ்காரம்மா.
0: சொல்லுங்க சார், நீங்கள் செய்த காலத்தினால் செய்த சிறிய உதவி சொல்லுங்க.
3: ஆளுநரிடையில வரும்போது அங்க வந்து மணிபுரம் தோச்சுட்டுமா.
0: ஓ,
3: அங்க தென்கட்சி கோ சாமி இருந்தாருமா. அங்க நான் வச்சிருந்த லெட்டர் பாத்துட்டு அவரு மோகன் கிருஷ்ணன் நீங்க ஊருக்கு போயிட்டு எனக்கு வந்து கொடுக்குறீங்களா
0: அப்படின்னாரு.
3: அவருக்கு சார் கொடுத்த உதவி நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். எடுத்து போய் காலேஜ் ட்ரெயின்ல போயிட்டு அவருடைய மீதி காசு கொடுத்து வந்து ரொம்ப நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார்?

0: எங்கிருந்து?
1: கும்பகோணம் பாபுராஜர் மாமரீஸ் பார்.
0: சொல்லுங்க சார், காலத்தினால் நீங்கள் செய்த உதவி.
1: காலத்தில் செய்த உதவி ஞானத்திலும் ஞானத்தை சொல்லுவாங்க. ஒருத்தங்க வந்து முடியாத நேரத்தில் நமக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட செய்யணும். அவங்கள்ட்ட நம்ம என்னத்தை கஷ்டமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். உதவி பண்ண முடியாதது நம்மள அவங்க இறந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த உதவி வந்து உலகத்தோட பெரியதுன்னு சொல்றாங்க. அதுதான் திருவள்ளுவர் வந்து அந்த உதவிக்கு வந்து பெரிய உதவின்னு சொல்லியிருக்காரு. அதான் உலகத்தோட பெரிய தான் உதவி செய்யறது. அது இருக்குதான் எழுதில செய்யறாங்க இல்லையா, அதுதான் எதிர்பாராம நம்ம ஒருத்தவங்களுக்கு எதிர்பார்த்து கேட்கறோம் முடியாதுன்றாங்க. இன்னொருத்தவங்க நம்ம பாத்துட்டு செய்யணும்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப
0: மிகப்பெரிய விஷயம். நன்றி, நன்றி சார் தொடர்பு கொண்டு இதை பகிர்ந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். ஆல்மோஸ்ட் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியில நிறைவாக ஒரு காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: இனிய மாலை வணக்கம் ராஜு மேம், நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர். நீண்ட நாள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் மேம்.
2: ஆமா ஆமா சார், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, என் பையன் வந்து அப்ராட் போய் படிக்கணும், ஈகோ போய் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வந்தது. அதுக்கு நான் லோன் போடணும். லோன் போட்டா எல்லாமே பயப்படாங்க சூரிட்டி போறதுக்கு, ஒரு பெரிய அமௌண்ட். என் அக்கா பையன் வந்து அதுக்கு சூரிட்டி போட்டு நான் போடுறேன்னு சொல்லி போட்டா எனக்கு ரொம்ப அதை மறக்கவே முடியாது. பையன் யூகேல இருக்கானா, இப்ப அவன் தான் காரணம். சூரிட்டி போட்டோன்னா கண்டிப்பா என்னால
2: அனுப்பியிருக்க முடியாது. இதுதான் இதுதான் வந்து அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன உதவியா இருக்கும். ஒரு கையெழுத்து தானே போட்டு போவனு. ஆனா அந்த உதவி பெற்றவங்களுக்கு நமக்கு தானே தெரியும் இல்லையா,
3: எவ்வளவு பெரிய விஷயம். போட மாட்டாங்க யாருமே,
2: நம்பி போடுறாங்க. அதுதான்
3: எங்கிட்ட நண்பர்கள் கூட சொன்னாங்க, நீங்க லோன் போடுறீங்க யார் சூரிட்டி போறாங்க பாருங்க அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறது.
2: நன்றி நன்றி சார், தொடர்பு கொண்டு அதை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. சொன்ன மாதிரி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அந்த காலத்திலேயே வள்ளலார் சொல்லும்போது அவருடைய கருணை எப்படிப்பட்ட ஒரு கருணை இல்லையா. அந்த மாதிரி நம்ம சமூகத்தில் அன்றைய காலகட்டத்திலேருந்து தொன்று தொட்டு இந்த சின்ன சின்ன உதவிகள் செய்வதும், அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் அது நம்ம கஷ்டம் மாதிரி பார்க்கறதும், அது அந்த காலத்திலேருந்து நம்மளுக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விருந்தோம்பல் தமிழரின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போன்று தான் இந்த காலத்தினால் செய்யக்கூடிய உதவிகளும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழக்கூடியதும் நம்முடைய அடையாளமாகவே இருந்து வந்திருக்கு. நிறைவா என்ன சொல்லணும் நினைக்கிறேன்னா, நம்ம சேர்த்து வைக்கிற செல்வங்கள்லயே மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமாங்க, மனிதநேயம் தான். ஒரு நம்ம செய்யக்கூடிய உதவிகள்ல ஒரு சின்ன உதவி அடுத்தவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒளியாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை விட உலகத்துல மிகப்பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. ஸோ சரியான நேரத்துல செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி தான் இந்த உலகத்தை விட பெரியது. இன்னும் தொடர்ந்து செய்வோம் அதை, இல்ல எங்க போயிட போறோம், நம்ம உலகம் இது, நம்மளுடைய வாழ்க்கை இது. இன்னும் இன்னும் மனிதநேயத்தை வளர்ப்போம், மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். மீண்டும் 7 மணிக்கு உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நிகழ்ச்சியில். இது உங்கள் ராஜி.

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
1: நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்.

ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மனிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளிக் கணக்கில் சீன தைபேயை வென்றது.
ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும்

வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடர்வது

0: எஸ் நேயர்கள் இணைவது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் ராஜி. உங்கள் மனசுக்கு விருப்பமான பல பாடல்களை நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உங்கள் மனதிற்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 298-6-00-38 அல்லது 298-5-2-05-54 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: மணலி மாறன். இனிய மாலை வணக்கம் ராஜ் மேடம் அவர்களுக்கு.
0: இனிய மாலை வணக்கங்கள். உங்கள் விருப்ப பாடல்
1: மேடம், திரைப்படம் வந்து சேரன் பாண்டியன்.
0: சரி.
1: கொடியும் தோரணமும் பாடல். ஒரு தோரணம் கட்டி நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிச்சு ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம்.
0: சூப்பர் சூப்பர் சார், மிக்க நன்றி. ரொம்ப அழகான ஒரு உவமை வேற கொடுத்தீங்க பாத்தீங்களா அந்த பாடலுக்கு.
1: கண்டிப்பா மேடம்,
0: தோரணம் கட்டி நிகழ்ச்சியை வரவேற்கிறீங்க. நன்றி நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: ஸோ நம்ம நேயரோட விருப்ப பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சுனந்தா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமதுல.

0: இல்லை, வேற பேட்டரி இல்லை, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஏழு மணி 9 நிமிடங்கள் 10 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைகிறோம். சோ ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி

0: ஷீலா, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் எது?
1: ஏழுமலை படத்திலிருந்து உன் பொன்னகை என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகே சார், உங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி, நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. நம்முடைய நேரின் விருப்ப பாடல் ஏழுமலை திரைப்படத்திற்காக மல்லிகார்ஜுன் ஹரிணி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், மணிசர்மாவின் இசையல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஷெஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் ஷெஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஷெஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார்.

0: செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 25-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ, இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை

0: தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேர்கள் இணைவது ரெயின்போ சாட்பாக்ஸ் நிகழ்ச்சியில். ரெயின்போ சாட்பாக்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல் இளையராஜாவின் இசையில்.

ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து ஆட்டங்களின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 7:33 பத்து நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில நேயர்கள் இணைவது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். முத்துலிங்கத்தின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திருவான்மியூரிலிருந்து சுந்தர். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு, இங்கே எல்லாமே சமத்து உள்ளது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் நேயர்கள் இணையறீங்க. ஸோ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் சின்னப்பாங்க மேடம்.
0: தணிகாசலம் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்ப பாடல்?

0: படம் வந்து சின்ன வீடு மேடம்.
1: சரி,
0: அதுல வெள்ளமா நான் உள்ளமக்கான்ற பாடல் கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், உங்களுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு. நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி சார். நம்ம நேயரோட விருப்ப பாடல் சின்ன வீடு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் சுனந்தா இணைந்து பாடியுள்ள பாடல் புலமைப்பித்தனின் வரிகளே இளையராஜாவின் இசையல்.

0: இணைகிறோம். ஸோ ரெயின்போ ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் என பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் ராஜி மேடம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமத் பேசுறேன் மேடம்.
0: கலீல் அகமத் சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்ப பாடல்.
1: எனக்கு படம் பார்த்துட்டீங்கன்னா சொக்க தங்கம் பாக்யராஜ் சார் சார்பா கேக்குறேன். அந்த பாட்டு சரியா இருக்கும், அந்த பாட்டு எல்லா பாட்டும். அதுல என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது சமையல் இருக்காது சூப்பரா.
0: உங்களுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, நீங்க தொடர்பு கொண்டு இந்த பாடலை கேட்டதுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி மேம், நன்றி.
0: நம்ம நேயருடைய விருப்ப பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், ஆர்வீர் உதாவின் வரிகளில், தேவாவின் இசையில்.

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலித்த பாடல் அழகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்து உங்ககிட்டிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜி. மீண்டும் 9:15 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தாம். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்ல

இல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை.

இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பலமுறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமாதேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டுக்கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி

கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகா

வருகிறார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர்

பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்

அவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம்

0: மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடர்வது
2: ரெயின்போ ராகங்கள்.

நம்ம எதிரிகளுக்கு நம்ம அடிக்கடி நன்றி சொல்லணுங்க. அவர்கள் தரக்கூடிய அனுபவங்களாலும் உத்வேகத்தாலும் தான் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம். கடைசி வரைக்கும் அதே மாதிரி நம்பிக்கை இழக்கவே கூடாது. ஏனென்றால் நம்முடைய வெற்றி கடைசி வரியில் கூட எழுதப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜி.

அதே மாதிரி நம்பிக்கை இழக்கவே கூடாது. ஏனென்றால் நம்முடைய வெற்றி கடைசி வரியில் கூட எழுதப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜி. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகழகான பாடல்களோடு நான் வந்திருக்கேன். ஸோ நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ராவணன் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் பையா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மற்றும் தன்மி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். நா. முத்துக்குமாரின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையல்.

9:30 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ரகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் பாடல் நாணயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தாமரையின் வரிகள், ஜேம்ஸ் வசந்தனன் இசையன்.

0: ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற? என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் யுகபாரதியின் வரிகளில் டி இமானின் இசையில்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல், மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஹரிணி ரூப்குமாரத்தோடு ஆண்ட்ரியா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையல்.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்.
0: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கண்டேன் திரைப்படத்திற்காக ராகுல் நம்பியார், சாம்சி மற்றும் ஷீபா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், விஜய் எபனைசரின் இசையல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:01 ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேளை ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 தொடர்வது

பகலின் சத்தங்களை மெல்ல விழுங்கி விண்மீன் விளக்குகளால் இருளை அலங்கரிக்கும் இரவை விடவும் பேரமைதி தருவது வேறொன்றுமில்லை. இந்த அழகான அமைதியான இரவு பொழுதில் உங்களை அணைக்க வருவது ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். அந்த கால நினைவுகளை அசை போடும் விதமாக நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அழகான பாடல், இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல், கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில். நேற்று வரை ஏமாற்றியவள் இன்று கண்ணெதிரே தோன்றினாள், எப்படி இருக்கும்?

10:10 ஆகிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் தான் நேயர்கள் இணைந்திருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து குலமகள் ராதை திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியுள்ள பாடல், கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில். பகலுக்கு மட்டும்தான் கண்கள் என்று யார் சொன்னது? இரவுக்கு 1000 கண்கள்.

ஒற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்தோஷம் திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னி கிருஷ்ணன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் அகத்தியனின் வரிகளில் தேவாவின் இசையில். சூதுவாது தெரியாத சின்ன பிள்ளை சேதுமாதவனை சேர்த்து அணைக்க தோன்றும் தருணம்

10:19 25 நொடிகளுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 அற்றை தங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆசை அலைகள் திரைப்படத்திற்காக ஜமுனா ராணி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில்

ஒற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மூட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா, எல். ஆர். ஈஸ்வரி மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கோத்தமங்கலம் சுப்புவின் வரிகளில், எம். எஸ். விஸ்வநாதனின் இசையில்.

நிலையத்தில் நேரம் 10:35, 30 நொடிகள் ஆகிக்கிட்டுருக்கு. அற்றை திங்கள் அந்த லெவல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கண்காட்சி திரைப்படத்திற்காக மனோரமா மற்றும் எஸ்வி பொன்னுசாமி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் டிவி பச்சையப்பன் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதனின் இசையில்.

0: கொஞ்சம் ஏனும் வஞ்சகம் இல்லே, எங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் ஏனும் வஞ்சகம் இல்லே.
1: சாமி காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம், யாரையும் காக்கா பிடிக்க மாட்டோம்.

டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியுள்ள பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து ஒலித்து கொண்டிருக்கிறது.

நேர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரிவன் அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில். 10:48:45 ஆகிக்கிட்டிருக்கிற இந்த வேளையில் அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் எதிரொலி திரைப்படத்திற்காக எல் ராகவன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியுள்ள பாடல் வாலியின் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில்.

வாழை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் நின்னுதங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பழுத்த பாக்கு நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உன

அற்றை திங்கள் அந்நிலவின் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போகிருக்கும். அதே போல் நாளை நீங்கள் துவங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நல்ல முயற்சிகளாகவே நன்மையிலேயே முடியட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியின் நிறைவாக வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் கே வி மகாதேவனின் இசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்களில் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக காதல் மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், பரத்வாஜ் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து சொன்னால்தான் அவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:13 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிணி அவங்களுடைய குரலில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், நந்தலாலா அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:24 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னுடன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். தேவா அவர்களுடைய இசையில் உன்னிகிருஷ்ணன், சுவர்ணலதா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், அமிர்தா இவங்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:44 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதுவும்.

11:54 நிமிடம் ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் கடைசியாக நிலவி வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில கேட்டோம். 11:55 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மரகதமணி, சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், காளிதாஸ் அவர்களுடைய வரிகளில், மரகதமணி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி

அரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

1, 2, 3, 4, 5, 6, 7, 8.

0: நிறுத்தி விட்டாய் லைலா. பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வாவா சதன கேசு சதனா
0: சின்ன பெலாசு

காதல் மேலே ஆணையிட்டு கையேந்தினேன். பெண்ணை பெத்த பெரியோரே என்னை பாருங்க, காதல் பித்தனாகி போன மச்சான்.

தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ. பிச்சை போடுங்க காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க லைலா.

தேமி தாத்தா தேமி தக்கட்ட தரகடதரகடதம் தாத்தா தாக்கு தாத்தா சொல்லு தரகடதரகடதம் தரகடதரகடதம் தரகடதம் தரகடதம் தாம் தின் தாத்தா தாக்கு சொல்லு தரகடதரகடதம்

தஜ்ஜொல்லு.

0: என்ன நீங்க சமத்தா நீங்க அசடா? சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா?
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வாள்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

குதிர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசில் பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பிடி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவேத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

Take it back.